0: வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய குற்றவியல் விசாரணை பணியகம் தற்பொழுது கொழும்பு 5 அமைந்துள்ள தொழிலாளர் செயலக கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு செய்தே நரேந்திர மோடி பிரதமராகி இருக்கின்றார் என்று குற்றம் சாட்டியிருக்கின்ற கரப்பாம்பூச்சி ஜனதா தள தலைவர் அபிஜித் தீப்கே உயிருடன் இருப்பவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நிறுத்தி அந்த நிலத்தை வணிக பயன்பாட்டு மண்டலமாக மாற்றும் ஒப்புதலை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கின்றார். மனநோய் மட்டுமே அடிப்படை காரணமாக கொண்டு மருத்துவ உதவியுடன் மரணத்தை நாடுபவர்களுக்கு அந்த சேவையை விரிவுபடுத்தும் திட்டத்தை காலவரையின்றி கைவிட கனேடிய மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. கனேடிய கவிஞரும் கட்டுரையாளரும் மொழிபெயர்ப்பாளருமான அன் காசன் 2026 ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றிருக்கின்றார். கனடாவிலிருந்து சசெச்சுவான் மற்றும் அல்பர்ட்டா மாகாணங்கள் பிரிந்து செல்ல வேண்டுமென்ற தொழிலதிபர் இலன் மஸ்கின் கருத்தை சசெச்சுவான் முதல்வர் ஸ்காட் மூ நிராகரித்திருக்கின்றார். சர்வதேச பொருளாதார திறந்தநிலை குறியீட்டில் கனடா ஒரே ஆண்டில் 9 இடங்கள் பின்தங்கியுள்ளது. ஈரானுடன் இணைந்த யமன் ஹூத்தி குழு சவுதி அரேபியாவின் தலைவர் ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை பால்ஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளது. புளோரிடாவில் இருந்து புறப்பட்ட க்ரூ 12 குழுவினர் விண்வெளியில் 237 நாட்களை நிறைவு செய்திருக்கின்றனர்.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: நேரம் இப்பொழுது 8:04. நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் பிரதி வியாழன் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.

நேர்களை, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை கனடா நாட்டைச் சேர்ந்த கவிஞரும் கட்டுரையாளரும் மொழிபெயர்ப்பாளருமான ஆன் கார்சன் வெற்றி பெற்றிருக்கின்றார். இது கனடாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நோபல் விருது என்று சொல்லலாம். ஆன் கார்சன் இப்போ இந்த வேளையிலே இலக்கியத்திற்கான இந்த நோபல் பரிசை பெற்று பல்வேறு விதமான பேரையும் புகழையும் கனடா நாட்டுக்கு தேடி தந்திருக்கின்றார். ஸ்வீடன் அகாடமி இந்த விருதை வழங்கி கௌரவம் செய்திருக்கின்றது. கேள்வி என்னவென்றால்,

பரிசு முதல் தடவையாக எந்த ஆண்டு கனடாவுக்கு கிடைக்கப்பெற்றது என்பதுதான் கேள்வி. முதலாவது விடை 1923, இரண்டாவது 1957, மூன்றாவது 2013. மீண்டும் ஒரு முறை, கனடா முதல் தடவையாக சமாதானத்துக்கான நோபல் பரிசையும் வென்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எந்த ஆண்டு கனடா முதல் தடவையாக நோபல் பரிசுக்கான சமாதான விருதை பெற்றது? சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்றது 1923, 1987, 2013. இந்த வருடம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை ஆன் கார்சன் மூலம் கனடா பெற்றிருக்கின்றது. கேள்வி என்னவென்றால் நேர்களே, கனடா ஏற்கனவே பல தடவைகள் நோபல் பரிசுகளை வென்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மருத்துவத்துக்கு பெற்றிருக்கின்றது, இலக்கியத்துக்கு பெற்றிருக்கின்றது, இயற்பியலில் பெற்றிருக்கின்றது, பொருளாதாரத்தில் பெற்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. கடந்த வருடம் பொருளாதாரத்தில் பீட்டர் ஹோவிட் பெற்றிருந்தார். கேள்வி, சமாதானத்திற்காகவும் கனடா சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்ற சந்தர்ப்பமும் இருக்கின்றது. எந்த ஆண்டு முதல் தடவையாக கனடா சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்றது? எந்த பிரதமர் பெற்றார் என்பதை நீங்கள் தெரிவிக்கலாம். மூன்று விடைகள் தருகின்றோம். 1923, 1957, 2013. அலையுங்கள் 4164462 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நீங்கள் உங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: வினா என்னவென்றால், நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த முதலாவது வினா இதுதான். சமாதானத்துக்கான நோபல் பரிசையும் ஒரு தடவை முதல் தடவையாக கனடா வென்றிருக்கின்றது. எந்த ஆண்டு அந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசை கனடா தட்டிச் சென்றது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் 1923, 1957, 2013. இப்பொழுது விடைகளுடன் இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிகளில் தொடருவோம். வணக்கம். ரவிசங்கர் வணக்கம், சொல்லுங்க.
1: இது 1957 அவரு பிரதமர் முன்னாடியே இந்த விருது வாங்கிட்டாரு. இந்த வருஷம் யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு இன்னும் ஆவலா இருக்கு.
0: எல்லாருக்கும் அதான் இப்ப.
1: ஆமா, நம்ம நேரத்துக்கு கூட சொல்லியிருக்காரு அவர், நான் இதுவரைக்கும் எடுத்துட்டு போறேன் கிட்டிருக்கேன் அப்படின்னு பேரு. பார்ப்போம்,
0: பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, நன்றி. நீங்கள் என்ன சொன்னீங்க, பியர்சன் ஜனாதிபதி பிரதமரா வர முதலே பெற்றவர் இருந்தா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. அவர் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. அப்ப கன்ஃபிடன்ஸ்.
0: நல்ல தகவல், நன்றி, நன்றி ரவிசங்கர். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
2: இது 57 தான். அதை முதல் நீங்க சொன்ன மைலஸ்டர் பியர்சன் பிரதம மந்திரி தான் பெற்றார். நீங்க சொன்ன 23 முதல் முதல் முதல் முதல் கிடைத்தது அது
3: அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்தவர் ரவிசங்கர் சொன்ன மாதிரி தான். இவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல செக்ரட்டரி கிடைச்சிருக்குது. பிறகுதான் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கார். 1957 ஆண்டு.
0: நன்றி. என்ன ஒரு வேகம் நேர்களுக்கு, உண்மையில் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம். ஜெயாதானே சமாதான நோபல் பரிசு கொடுக்கறாங்க.
4: 1957 தான் நீங்க சொன்னது. அவர் வந்து என்ன பியர்சன் அவருக்கு பேச அவர் எடுத்துருக்கேன். மற்றது இப்ப உங்களோட அன்வாசனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். இன்றைக்கு பெற்றுதான் நான் இன்னும் ஒரு ஒரு சில மனுத்துளிகள் தெரியும். இந்த முறை அமைதி பேசுறாரு குறிப்பிட்டு முடிப்பிடான் எங்களை வழிக்கு நான் பிறந்துட்டு தானே.
0: அதுக்குத்தான் கேள்வியை கொடுக்கலாம். நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஆர்வம் கூட எதிர்பார்த்திருக்கின்றோம்.
4: நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். ஆனா இன்னும் அவருக்கு கிடைக்காது. அது இங்க யாரு அந்த இது அவருக்கு பேர் வந்து சொல்ற பண்ணுவாங்க ஒரு நிமிஷம். அவருக்கு பேர் வந்து ஹாக்கான் தெருல வந்தவர் வந்து இங்க அந்த நிபுணம் இருக்காரு. இந்த அமைதி இதுக்கு கொடுக்குற நோக்கம் இருக்கு. அவர் சொல்லி கிடைக்காது. வாய்ப்பு இல்லை.
0: வாய்ப்பு இல்லை.
4: அவருக்கு கிடைக்காது. அவற்றை முகத்தை பார்க்கிறோம் நீங்க.

0: அப்படியா? உங்களுக்கு தெரியும் தானே எல்லாம். உங்களுக்கு நோ
1: போட்டு
0: ஒப்பீனியன் மொழி தெரியுமா? உங்களுடைய பத்திரிகை எல்லாம் வாசிக்க வாய்ப்பு இருக்கா? ஆ, புறேன், அது முக்கியம். அந்த வீட்டு மொழி பத்திரிகை வாசிக்க இன்னும் தகவல்கள் கூட தெரியும்.
1: ஓ, இங்க வேகையன் சொல்லுன்றது விஜி என்று, அது விஜி டாட் இன் வந்து போனா இங்க தகவல் ஃபுல்ல இந்த செய்தி போட கூடியனும். அதுலயும் பார்க்கலாம். மற்ற தமிழ்ல படிச்சாலும் வருது உடனே இல்லை.
0: என்றாலும் தமிழ்லையும் இப்ப வருது என்ன முந்தைய விட
1: உடனே என்ன வந்துடும், உடனே உடனே வந்துடும்.
2: கிடைச்சது
0: நேயர்கள் எல்லாரும் ஒரு ஆள் சிக்ஸ் அடிச்சு அடுத்தாலும் ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு தான் போறது. அப்படித்தான் நீங்கள் அந்த ஒரு தகவல் சொல்ல ஒரு கோர்வையா வரும் தகவல்கள். அருமை.
2: நாலு கருத்துக்களை சொல்ல நாலு இதை விளங்கி கொள்ள முடியும்.
0: இல்ல, எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவரவர் முதன்மைப்படுத்தி ஒரு செய்தியை சொல்றது. நீங்க கடைசியா வந்து சொன்னீங்க, அப்ப எந்த வேலை குறையுது? சுயஸ் கால்வாய் நெருக்கடி தீர்க்க அமைதி பெற
2: இல்ல உங்களை என்ன தகவலை தெரிவிக்கிறது? அவர்கள் இந்த தகவலை நானும் தெரிவிச்சு சொல்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. என்ன
0: இல்ல, கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு புது தகவல். அதான் அந்த நல்லது. நன்றி, நன்றி,
2: நன்றி வாசன். நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
3: வணக்கம் வாசன். பவான்,
0: பவான் சார்.
3: 57
0: 57 என்ன பவான்? நன்றி பவான், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: மாலை வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் மாலை வணக்கம்.
4: இது வந்து லெஸ்டர் மீ பேசன் தான். பல பேர் அதுல அந்த சுய அந்த ஒரு கிரிட்டிசைஸுக்கு இது பண்ணாலும் ரொம்ப முக்கியமான புள்ளி கனடா தான். அதனால தான் இவருக்கு வழங்கப்பட்டது. கனடா, கனடாவுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்தது பல கோணங்கள்ல. அனைவரும் நாளைக்கும் கனடா தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், பாக்கலாம்.
0: அதுதான் இல்லாட்டி ஆர்வம் நாங்களும் அந்த பக்கம்.
4: ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன, இன்னும் நாளைக்கு விடியத்துக்கு நம்ம கனடா என்ன பண்ணி 4 மணி நேரம் 3 முக்கால் மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பெரிய நேரம் முட்டுக்கட்டு போட்டாலும் தெரியாது.
0: அதான் நோர்வே ஜெயா இப்ப அடிச்சு சொல்லிட்டாரு, அவருக்கு வாய்ப்பே இல்ல ராஜாண்டு பெரிய
4: அவருக்கு இல்ல. நமக்கு கிடைக்கணும், நமக்கு ஒரு கண்ணு போனா அடுத்தவங்க ரெண்டு கண்ணு போகணும்ல.
0: ஓ, அது சரி. ஓ, நீங்க நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. இதை தடுக்கிறது தான் என்ன, நமக்கு கிடைக்காட்டியும் மற்றவனுக்கு கிடைக்க கூடாது.
4: அது நமக்கு கிடைக்க கூடாது இங்க.
0: அது சரி, சரியா சொன்னீங்க.
4: நன்றி,
0: நன்றி, நன்றி ரமேஷ். ஆமாம், அது சரியான விடை. 1957 நேர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். பியர்சனுக்கு கிடைத்தது முதல் தடவையாக கனடா சமாதானத்துக்கான நோபல் பரிசை வென்றது. என்றாலும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், காசி சொல்லுங்கள்.
5: 57
0: 57 என்ன காசி, தேடி கண்டுபிடிச்சு வர இவ்வளவு நேரமாச்சே.
6: என்ன சரியா தெரியாதுன்னா, எங்களோட பாலிமெல்ல அரிசினா சிங்களம் எல்லாம் பொறாக்குது. அரிசினா எங்களோட தங்கம். அவர் தானே அடுத்த போட்டிக்கு அட்வைஸ். நாம ஜனமாம், அவர் தானே போட்டிக்கு அட்வைஸ். அவற்ற விளையாட்டு பெரிய
0: விளையாட்டு தவம் மாதிரி தான் அவற்ற விளையாட்டு. நன்றி, நிகழ்ச்சி நடத்தினீர் வணக்கம்.
5: வணக்கம் மாதன், நான் மதன் வைக்கின்றேன்.
0: மதன் வாருங்கோ.
5: 1987
0: நன்றி மதன், நன்றி,
5: நன்றி, நன்றி, நன்றி மாதன்.
0: ஆமாம், அது 1957 என்பது மிகச்சரியான விடை. நேர்கள் இணைந்து கொண்டு சரியான தகவல்கள் பலவற்றை தந்திருந்தார்கள். 1923 முதலாவது தடவையாக மருத்துவத்திற்கு, அதுவும் நீரழிவு நோய்க்கான இன்சுலின் மருந்தை கண்டுபிடித்ததுக்காக கனடாவுக்கு கிடைத்த முதல் நோபல் பரிசு ஃப்ரெட்ரிக் ஃபேண்டிங். அவர்தான் ஃப்ரெட்ரிக் ஒண்டிங், அவர்தான் இன்சுலின் மருந்தை கண்டுபிடித்த மருத்துவர்களில் ஒருவர். கனடா அந்த விருதை பெற்றுக்கொண்டது. அதை தொடர்ந்து 1957 கனடாவின் முன்னாள் பிரதமர் லெஸ்டர் பி பியர்சனுக்கு அந்த சுயஸ் கால்வாய் நெருக்கடிக்காக கிடைத்தது. 2013 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைத்திருக்கின்றது. ஆலிஸ் முன்ரோ என்ற ஒரு இலக்கியவாதி, ஆன் கார்சனுக்கு முன் இலக்கிய நோபல் பரிசு பெற்ற முதல் கனேடிய பெண்மணி என்ற பெருமை. ஆலிஸ் முன்ரோ இவருக்கு இருக்கின்றார். அதேபோல் இயற்பியல் டோனா ஸ்ட்ரிக்லாண்ட் லேசர் இயற்பியல் துறையைச் சேர்ந்த சாதனை 2018 அவருக்கு கிடைத்தது. 2024 ஜெஃப்ரி கிண்டன் செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் இயந்திர கற்றலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹிண்டன். அதேபோல் 2025 பீட்டர் ஹோவிட் புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக இவருக்கு இந்த பரிசு கிடைத்திருக்கின்றது. 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை ஆன் கார்சன் பெற்றிருக்கின்றார். டொரண்டோ மாநகரத்தைச் சேர்ந்தவர், மிகச்சிறந்த பேராசிரியர். அவருக்கு இந்த வேளையில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். CMR தமிழ் HD சார்பாக, தமிழ் CMR குழுமம் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் CMR தமிழ் HD பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். உண்மையில் நேர்களை நீங்கள் அத்தனை பேரும் நல்ல அறிவு தேடல் உள்ளவர்கள் என்பதை அவடிக்கடி மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறீர்கள். இப்பொழுது ஒரு பாடலுடன் இணைந்திருப்போம். பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் என்ன கேள்வி வர இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியில் ரசிகன் ஒரு ரசிகை திரைப்பட பாடல் ஒன்று நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடி அழைத்தேன் என்ற பாடல் பலர் வந்து அந்த விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். தாரணி, மதி, மூர்த்தி, வெண்பா ஆகியோரது விருப்பத்தில் இப்போது அந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை கேட்டுவிடுத்து அடுத்த வினாவை செவிமடுங்கள்.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: Everything okay, no problem and jinam
3: bar kalamu closing da tadikira nadi
4: customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, 416-268-0155.
2: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
3: Chillam illa da, Selvam.
2: Chari.
5: Hi, hello. Ellarukkum vanakkam. Naan unga Pooja pesuren. Neenga ellarum nalla irukkeenga.

0: Keep listening to CMR Tamil HD.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: நேர்களை, நவம்பர் 3 அமெரிக்க இடைத்தேர்தல், டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆட்சி தொடர்பான ஒரு செக் என்று சொல்லலாம், அதற்குரிய ஒரு மிகப்பெரிய பரீட்சை ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அவரது ஆட்சி தொடர்பாக இடைத்தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. நவம்பர் 3 அமெரிக்காவில் இந்த இடைத்தேர்தல் பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை ஆகியவற்றுக்காக இடம்பெற இருக்கின்றது. கேள்வி இதுதான், முன்பு நாங்கள் சில வேளைகளை கேட்டிருப்போம், அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள்? 3 விடைகள் தருவோம். 343, 435, 100. அமெரிக்க பிரதிநிதிகள் சபை என்று சொல்லக்கூடிய கீழ் சபையில் 2 சபைகள் இருக்கின்றது. ஒன்று செனட் சபை, இரண்டாவது பிரதிநிதிகள் சபை என்று சொல்லக்கூடிய கீழ் சபை. இந்த கீழ் சபைக்குத்தான் சட்டம் இயற்றுகின்ற மிகப்பெரிய அதிகாரங்கள் இருக்கின்றது. அது செனட் சபையில் அங்கீகாரத்துக்காக விடப்படும் என்ற வகையிலே இந்த கீழ் சபை தொடர்பான பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான இடைத்தேர்தலாக இப்போது நவம்பர் 3 பார்க்கப்படுகின்றது. சில ஊடகங்கள், சில அரசியல் விமர்சகர்கள் இது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு விஷ பரீட்சை என்றும் பேசி வருகின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால், எத்தனை பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் கீழ் சபை என்று சொல்லக்கூடிய பிரதிநிதிகள் சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பது கேள்வி. 343, 435, 100 விடைகளுடன் இணையுங்கள். நீங்கள் அழைக்கலாம். 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, Anithi Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticola, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 6475.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
0: நேர்களை, இந்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் கண்ணன், ராஜா, வன்குவர் பவான், மதி, தேவகுமார், சிவலிங்கம் மற்றும் கேரளாவிலிருந்து ரவிசங்கர்.

0: இந்தியன் திரைப்பட பாடல் ஒழித்தோ இந்த நேரம் 8:36 நேர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள் தானே? பாடலுடன் எல்லோரும் மூழ்கி பரவச நிலையில் இருப்பது போல் தெரிகிறது. நேர்களை இப்பொழுது நிகழ்ச்சியில் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த வினாக்களுடன் தொடர்ந்து பயணிப்போம்.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.காம். ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம் நேர்களே, வினா இதுதான். அமெரிக்க இடைத்தேர்தல், அமெரிக்க நாட்டின் பிரதிநிதிகள் சபை, செனட் சபை என்பவற்றின் இடைத்தேர்தல் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. கேள்வி, அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபை கீழ் சபையில் எத்தனை உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றார்கள்? 343, 435, 100 என்ற விடைகளுடன் நாங்கள் இணைந்திருந்தோம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் வணக்கம். எஸ்பி சரண் சொல்லுங்கள்.
1: 435 இவற்றை ஆதிக்கம் கொஞ்சம் குறையப்போதுன்னு சொல்லினோம். என்ன குடியரசுக் கட்சி தானே அவன்டே, இப்ப இருக்க செனட் சபையிலையும் பிரதிநிதிகள் சபையிலையும் அவன்டே ஆதிக்கம் தானே. ஒரு 2-3 சீட் கூட வருமா இருந்தா டெமோக்ராட்டுக்கு வேற கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன,
0: அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள்
1: தெரிவிக்கின்றன. என்ன இப்ப ரெண்டு ஒரு டெக்கேட் கடந்த ஒரு 10 வருஷமா என்ஜாய் பண்ண வைவே, அது இந்த பிறகு இவராலே இழக்க போயிடும். இவற்றை நடவடிக்கையால இங்க உள்ள சேம் இங்க உள்ள பிரச்சனை, சாமான்கள் விலை கூடிட்டு காசு இல்லை, வருமானம் இல்லை, எல்லாம் ஒரே விதம். நன்றி வாசன்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்கள்.
2: 435 தான். அதுல இந்த 6 பேர் வந்து வாக்களிக்க முடியாது, அது என்னத்துக்காக விளக்கத்தில் இல்லை.
0: என்னண்டு
2: இப்ப 6 பேர் வந்து அதுல உறுப்பினர்களா வாக்களிக்க முடியாத வாக்கள் நம்ம உறுப்பினர் இல்லாம அந்த அதை சேர்த்தா கூடலதான். ஆனா நான் என்ன மாதிரி அந்த விளக்கம் சொல்ல முடியும், சொல்ல முடியாது வேண்டாம்.
0: சரி, நான் பாக்குறேன் என்ன விஷயத்த நீங்க கேக்குறீங்கன்னு விளங்கல பாக்குறேன். நன்றி.
2: இல்ல இல்ல, வாக்களிக்க முடியாத உறுப்பினர்கள் இருக்கிறவங்க ஒரு 6 பேர்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், 435 தான். அது என்ன இருந்தாலும் முடிவோட இருக்காரு, பார்க்கலாம் என்ன பண்றாரு. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம்
0: என்பா சொல்லுங்கள்.
4: 435 பேர் தான். நல்ல செய்தி வரட்டும். இப்ப நினைக்கும் ஜெயா சொன்னது இந்த 6 பேர் ஏதோ இவியல் தூதர்கள் இருக்கணும் என்று சொல்லி அவியல் வாக்களிக்கலான்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நிர்வாணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, இது 435 தான். செனட்ல தான் 100 பேர் இருக்கு. இது 435.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நிர்வாணக்கம்.
6: வணக்கம் பாசன், தவம்.
0: தவம் சொல்லுங்கள்.
6: என்ன சரியா தெரியாதுன்னா, முதல் ட்ரம்ப் வைட் ஹவுஸ்ல இருந்து தேர்ட் பால் கந்துக்கு எல்லாம் வரி விதிக்கிறார். முதல் ட்ரம்ப் வைட் ஹவுஸ்ல இருந்து இழுத்தறியும்.
0: அப்படியெல்லாம் இழுத்தறியலாது, என்ன கதை நீங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மாசன், தொன்வீர் சந்திரன்
0: சொல்லுங்கள்.
7: 435. அடுத்தது கீழ்த்தவையில வந்து 2 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் தான் அவை இருக்கலாம். என்ன 2 வருஷத்துக்கு ஒருக்கா அவன் மாறத்தான் வேணும். புரிஞ்சிருந்து பார்ப்போம் மற்ற பதில்களையும். நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: மூர்த்தி ஆய்க்கரன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
8: 435.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன். பாவா இது 435.
0: 435 என்ன பவா? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள். விடைகளுக்கான விளக்கங்களுடன் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம்.
11: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
12: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
11: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
12: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
11: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
12: சுகந்தன், 416-540-6269.
11: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இப்பொழுது நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்றேன் பஞ்சாட்சரம் இணைந்திருப்பதாக. வணக்கம்.
1: வணக்கம் வாசன். ஒரு 2 நிமிஷம் எழுதியா
0: சொல்லுங்க.
1: யார் பேரும் அதை வாக்களிக்க முடியாது என்ற ஒரு விஷயம் இருக்கு. 50 அதிகாரப்பூர்வமான மாநிலங்களை சேராதவர்கள் என்று 6 பேர் இருக்கிறோம். பிரிட்டிஷ்கோ கொலம்பியா, போர்ட்டோரிக்கோ, குவாம், அமெரிக்க சமயம், அமெரிக்க கன்னித்தீவு என்று மற்றது பல மரியாதை தீவு என்று இருக்குது. இந்த இந்த யூனியன் பிரதேசங்களை பிரதிநிதிப்படுத்துற அந்த 6 பேரும் வாக்களிக்க முடியாது. இந்த 50 தான் அதிகாரப்பூர்வமான மாகாணங்கள் மாநிலங்கள். இதுதான் நான் அறிஞ்சு கொண்ட தகவல்.
0: அதான் சரியான தகவல்.
1: நன்றி. வணக்கம்
0: நன்றி. ஆமா, அமெரிக்க இடைத்தேர்தலில் அல்லது பொதுவாக வாக்களிக்க தகுதியற்ற 6 முக்கிய பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அதைத்தான் நோர்வேஜியாக கேட்டிருந்தார். அமெரிக்க குடியுரிமை இல்லாதவர்கள், அமெரிக்காவில் வசித்தாலும் அங்கு நிரந்தர குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் தற்காலிக விசாக்களில் இருப்பவர்கள் அந்த தேர்தல்கள் வாக்களிக்க முடியாது என்று இருக்கின்றது. இது பொதுவான தகவல். அதேபோல் இந்த செனட் சபை மற்றும் கீழ் சபைகளில் அமெரிக்காவின் யூனியன் பிரதேசங்களில் வாழ்பவர்கள் அந்த குடிமக்களாக இருந்தாலும் அந்த குடிமக்களின் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் வாக்களிக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று போர்ட்டோரிக்கோ, குவாம், வெர்ஜின் தீவுகள், சாமோவா, மரியானா, இப்படியான இந்த பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய மக்களும் வாக்களிக்க முடியாது. இப்போ ஜெயா கேட்டுக்கொண்டது தனிநபர்கள், 6 தனிநபர்கள் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதைத்தான் இப்போது பஞ்சாட்சரம் உங்களுக்கு விளக்கியிருந்தார். சில மாநிலங்கள், 50 மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த 50 மாநிலங்களின் பிரதிநிதிகள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். 6 தனிநபர்கள் என்று இருக்கக்கூடிய 6 பேர் வாக்களிக்க தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் 6 வாக்களிக்காத பிரதிநிதிகள், நான் வோட்டிங் டெலிகேட்ஸ் என்று இவர்களை அழைப்பார்கள். அவர்கள் வந்து நாடாளுமன்ற அவையில் சட்டங்களை நிறைவேற்ற வாக்களிக்கும் உரிமை இவர்களுக்கு இல்லை. அவர்கள் யார் என்றால், ஒன்று வாஷிங்டன் டிசி மற்றும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டோரிக்கோ, குவாம், அமெரிக்க சாமோவா, கன்னித்தீவுகள் மற்றும் மரியானா தீவுகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் 6 பேரும் வாக்களிக்க முடியாது. நோர்வேஜியாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். இந்த 6 பிரதிநிதிகளுக்கும் அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை. இவர்கள் அமெரிக்க 50 மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் அல்ல என்ற வகையில் இவர்களுக்கு அந்த வாக்குரிமை வழங்கப்படுவதில்லை. இவர்கள் அந்தந்த பகுதிகளிலிருந்து மக்களால் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற குழு விவாதங்களில் பங்கேற்க முடியுமே தவிர, அமெரிக்க அரசியல் சாசனத்தின்படி முழுமையான மாநில அந்தஸ்து இல்லாததால் இறுதி சட்ட மசோதாக்கள் மீது இவர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அந்த 6 பிரதிநிதிகளை மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். வாஷிங்டன் டிசியிலிருந்து வருகின்ற பிரதிநிதி, அதேபோல் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள 5 யூனியன் பிரதேசங்களான போர்ட்டோரிக்கோ, அதேபோல் போர்ட்டோரிக்கோ அது ஒரு தீவு, குவாம் தீவு, அமெரிக்க சாமோவா தீவு, அதைவிட வேர்ஜின் ஐலண்ட் என்று சொல்லக்கூடிய கன்னித்தீவுகள், மரியானா தீவுகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர்கள். இது நிச்சயமாக நோர்வேஜியா தனக்கு தெளிவாக இருக்கணும் என்பதற்காக அல்ல, பொதுவாக பலருக்கும் இது ஒரு தெளிவை தர வேண்டும் என்பதற்காக கேட்டிருப்பார். பலருக்கும் அது ஒரு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகின்றோம். என்ற வகையில் அமெரிக்காவில் 435 பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் கீழ் சபையில். 343 பிரதிநிதிகள் என்பது எங்கிருக்கின்றார்கள் என்றால் கனடாவில் இருக்கின்றார்கள். கனடாவின் பார்லிமெண்டில் கீழ் சபையில் 343 பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். செனட் சபையில், அமெரிக்காண்ட செனட் சபை மேல் சபையில் 100 பிரதிநிதிகள், 50 மாநிலங்களுக்கு 1 மாநிலத்துக்கு 2 என்ற வகையில் மொத்தமாக 100 பேர் இருக்கின்றார்கள். ஆமாம், தவம் சொன்ன அந்த கூட்டை எங்களது ஒரு அபிமான நேர் அமீர்தீன் தனது தொலைபேசி அழைப்பின் மூலம் தவம் சொன்ன விடயத்தை தான் ஆமோதிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நான் காட்டளைகளில் நாங்கள் அதை தவத்தின் கருத்துக்களை எல்லாம் நான் ஆமோதிக்க முடியாது, நேர்கள் ஆமோதித்து பேசலாம் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்து கொண்டு விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். இன்றைய நாளிலும் நிகழ்ச்சியில் ரவிசங்கர், வெண்பா, எஸ் பி சரண், நோர்வே ஜெயா, டொன்மில் சந்திரன், வன்குவர் பவான் மற்றும் ரமேஷ், காசி, தவம், மதன், தேவகுமார் ஆகியோர் இணைந்து கொண்டு நிகழ்ச்சிகளை சிறப்பித்திருந்தார்கள். நேர்களும் காற்றலை வெளியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்திருப்பீர்கள். பல வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தேடலை தெளிவை தந்திருக்கும். நிகழ்ச்சிகளை கேட்டு கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கும், நிச்சயமாக தேடுவீர்கள் என்ற வகையில் தான் இந்த நில் பதில் சொல் நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ச்சியாக பிரதி திங்கள், புதன் மற்றும் வியாழன் தோறும் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை இடம்பெற்று வருகிறது. நேற்றைய தினமும் மிகச்சிறந்த ஒரு விவாதமாக எங்களது வினா மாறி இருந்தது. கியூபெக் மாகாணத்தில் வாஷ்ட் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆளுங்கட்சி எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாமல் தோல்வியடைந்த ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டிருந்தது. அது பற்றி நீங்கள் மிக தீவிரமான அரசல்களுடன் இணைந்திருந்தீர்கள். இன்றைய நாளிலும் இந்த ஜெயாவின் கேள்வியால் ஒரு பெரிய தெளிவு பிறந்திருக்கின்றது அனைவருக்கும். 6 பிரதிநிதிகள் வாக்களிக்க முடியாது என்ற அந்த முறை கொண்டு வரப்பட்டதற்கான காரணம் இப்பொழுது நேர்களுக்கும் புரிந்திருக்கும். என்ற வகையில் வருகின்ற காலங்களில் நாங்கள் இன்னும் பல வினாக்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே ஒரு பாடல் கேட்டு ரசிப்போம். அடுத்து இடம்பெறுகின்ற பாடல் தெண்டலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து காசி, ரமேஷ், தாரணி, எஸ் பி சரண், நிஷா, மதன் ஆகியோரது விருப்பத்தில் இந்த பாடல் வருகிறது.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

நேர்களே, நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறும் நேரம். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள், எங்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருந்தவர்கள், அறிந்து முறையாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற நிகழ்ச்சியுடன் 6 மணி முதல் 7 மணி வரை இணைந்திருந்தவர்கள், திரை இசை தேர்வில் கலந்து உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்தவர்கள், அது மட்டுமல்ல நில் பதுசொல் நிகழ்ச்சியுடன் இணைந்து நிகழ்ச்சியை தரமாக மாற்றிய நேர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களுடன் மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். பாடல் ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நேர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவித்த பாடல்கள், குறிப்பாக மூர்த்தி, ஜே ஆர் ரமேஷ் மற்றும் சிவலிங்கம், காசிநாதன், ரவிசங்கர் ஆகியோருடன் நன்றி வணக்கம் நேர்களே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 carat 1 gram நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வகுப்புகள்
4: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரியு பாடத்திட்டத்துக்கு அமைய
5: கற்பிக்கப்படுகின்றன.
4: 3964 416-396-3344
5: talentaacademy.ca.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: திகழ் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர். ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

பழிஞ்சு கிளையே பவள கொடியே, குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூ.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க கூடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: ஸ்கார்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830 416-803-8830.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில், Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation. com

0: உழைத்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775. சித்ரா செல்வநாதன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: ஈரடியால்
4: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem
4: இருந்துச்சு நம்ம. பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
5: The customer you're trying to reach is not available.
2: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.
2: பொன்மன செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 November 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-206 0076 52 nivaranam.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்கட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. JB Transportil அனுபவமுள்ள AZ Driversக்கான வேலைவாய்ப்பு Texas மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு Team Driversக்கு மைலொன்றுக்கு 70 cents Solo USA Driversக்கு மைலொன்றுக்கு 60 cents குறைந்தது ஒருவரிட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம் Dedicated Loads Weekly Pay இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547
1: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர் டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம் 647-947-2864
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: உத்தரவாதம் வழங்கப்படும்.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: Screamers, dare to face your fears.
5: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
7: Working for you.
6: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
9: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
11: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

பொறுப்பு துறப்பு. சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
3: 22 carat 1 gram நகைக்கு 100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
3: துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155. 0155
5: last minute le closing jeda pradesh chellathukku thanks
4: chellam illada selvam
5: sari sari
8: tamilan endru sollada thalidam irundhu nillada tharaniyai nivellada
9: thirukural eeradiyal ulagalandha deiva pulavanin kural kelpom
10: adhikaram 48 bali aridal அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: அனைவருக்கும்
2: ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: தமிழ்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதிதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியமாட்டா மலேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று அக்டோபர் மாதம் 9 வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 9:05.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
1: மணத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
3: தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புகள் மற்றும் தொழில்சார் கற்கைகள் நிலையத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பட்டப்படிப்பின் பரீட்சை நிர்வாகத்தை நவீனமயப்படுத்தும் நோக்கில் புதிய இணையவழி தரவள முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, மயிலத்தமடு மற்றும் மாதவனை பகுதிகளில் பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பண்ணையாளர்களை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றி அத்துமீறி பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இடமளிக்கும் வகையில் காவல்துறையும் மகாவலி அதிகார சபையும் செயல்பட்டு வருவதாக பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்தியாவில் வசிக்கும் 54% அதிகமான நகர்ப்புற குடும்பங்களின் பொருளாதார நிலை கடந்த ஓராண்டில் மோசமடைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கு வேலைவாய்ப்பு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்த கவலைகள் மக்களின் நம்பிக்கையை பாதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குளிர்கால மாதங்களில் மொன்றியலின் வீடற்ற சமூகத்தினரை பாதுகாப்பாக வைத்திருப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டத்தை மேயர் சோரயா மார்டினஸ் ஃபெரட் வியாழக்கிழமையன்று வெளியிட்டுள்ளார். இதில் குளிர்காயும் மையங்களில் கிட்டத்தட்ட 3000 இடங்களும் 24 மணி நேரமும் செயல்படும் என அவசரகால தங்குமிடங்களும் அடங்கும். ஃபோர்ட்ஹூட் தளத்தில் 13 பேரை கொன்ற முன்னாள் ராணுவ மனநல மருத்துவரான நிடால் ஹுசேனின் மரண தண்டனை நிறைவேற்றம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள நிலையில் அது நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹீசத் தெரிவித்துள்ளார்.
1: மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: மணத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 8 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 6 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 8, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 17 செல்சியஸிலும், நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17, வரும் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: சிஎம்ஆர் தமிழ் HD.
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ் HD
4: தமிழ் HD.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமாட்டமல் எஸ்டியில் தமிழா தமிழர் நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கன் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வந்து கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமட்டமலை HD-யின் தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் கீழ்பேன் எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா டீ குடிச்சு கொண்டு ரெடியா இருக்கின்ற சித்துக்கு.
1: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: வா வண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, அந்த பாடல் மெல்ல திறந்த கதவுகளில் இருந்து.
1: ஆமாம், கேட்டு மகளிங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலை.

தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். 130,000 டாலர் வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும்

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மாதாஜி, இது கனடா மண்ணிலிருந்து ரவிபாலா.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
3: ஆமாம்,
2: எப்படி இருந்தது தாய்நாடு?
3: ஆஹா, அந்த மாதிரி புக்கைக்குள்ள அப்படியே வேர்த்து கொட்டிச்சேன்னு. இங்க இருந்தா வேர்வை இல்ல, வேர்த்து வேர்த்து கொட்டினது. முருகனை தரிசித்தன் ஆசை தீர, முடியப்புறம் 4:30 பூசைக்கு முருகன் திருப்பள்ளி எழுச்சி
2: போயிடுவன்.
3: 4:30 முருகனை நித்திரையால் எழுப்பி பூசை 5 செய்து நல்லூர்ல அது தினமும் நடக்கும். அந்த கண்ண கண்கொள்ளா காட்சியை கண்டம் என்னடா அங்க, அப்ப அந்த நேரத்துல அவ்வளவு சிரமம் இருக்காது, நினைத்த மாதிரி கும்பிடலாம். ஒரு 20-25 இருக்கும். அப்படி சுட சுட பாலந்தரையினம் அதையும் குடிச்சிட்டு அது அது தினமும் நடக்க நல்லூர்ல அது காலாதிகாலமா அப்படித்தான் நடக்கிறது. முருகனை நித்திரைக்கும் கொண்டே விடுறது, பிறகு நித்திராலையும் ஒழுப்புறது.
2: நல்லது நல்லது.
3: ஆமா,
2: இப்ப தாய்நாட்டை வடிவ ரசித்துட்டு வந்துட்டீங்க?
3: ரசிச்சுதும் வந்துட்டு.
2: நல்லது.
3: அங்க அங்க தாய்நாட்டுல நாங்கள் இடம்பெயர்ந்த பிறகு கன நாள் போய் நிக்கலா ராஜி.
2: ஆமா,
3: என்ன பொருளாதார சிக்கல் வந்துடும்
2: கண்டிப்பா.
3: அங்க அப்படி அந்த மாதிரி செலவு என்ன, எல்லா சாமான்களும் உச்ச விலை. அது கொண்டு போகணும், போறேன்டா நிக்கிறேன்டா. நன்றி நன்றி ராஜி, நன்றி. எனக்கு
2: என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு முருகன், முதல்ல முருகனே தமிழுக்கு அவதரி பேர் அந்த பாடல், தமிழ வனையும் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள வருவோம்.
2: கண்டிப்பாக TMS அவர்கள் பாடிய ஒரு பாடல் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து. கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி ராஜி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன.
2: நீங்க
0: என்ன
2: பாடல் தெரியு?
0: பாட்டு முடிச்சா
2: சொல்லுங்க.
0: நடந்துருக்கும் எனக்கு பாட்டு வந்து ராசுவியா படத்துல காதல் வானிலே காதல் வானிலே அந்த பாட்டு.
2: ஆமாம், எஸ்பிபி மற்றும் பிரீத்தி பாடிய பாடல் கேட்டு மக்களுங்க. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? நான் ஜெயந்தி.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு வந்து தைப்பொங்கல் படத்துல வந்து கண் மலர்களின் அழைப்பிதழ், இளையராஜா ஜானகி.
1: ஆமா, நல்லதை கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஞ்சி, நான் மீரா பேசுறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க மீரா?
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இடைத்தேர்தல்ல மீண்டும் விஜய்க்கு வெற்றி, அதனால ஹாப்பியா தான் இருக்கேன்.
2: ஹாப்பியா தான் இருக்கிறீங்க?
3: ஆமா.
2: நல்லது சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடு?
3: எனக்கு மண்ணின் படத்துல இருந்து அம்மா என்று அழைக்காத.
2: ஆமா, கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். கேட்ட மக்கள் எங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம், நன்றி.
2: நன்றி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தாஜி. தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
2: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடு?
3: இல்ல, ரவிபாலா நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்க, நாங்க இனி திருப்ப ஸ்ரீலங்கா போகும்ன்ற மாதிரி இருக்கு. ஜாப்பான நல்லூருக்கு போகும்ன்ற மாதிரி.
2: அப்படி ஒரு உணர்வு வந்து விட்டது.
3: அதுதானா? எனக்கு பாட்டு வந்திருந்தீங்க, இந்த பாட்டு கேட்போம். சுப்பிரமணியம் புறம் படத்துல இருந்து கண்கள் இருந்தால் அந்த பாட்டு கேட்போம்.
2: ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: தொடர்ந்து சந்திப்போம்.
3: கண்டிப்பா.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜினா, இது பவன் கேக்குற. எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கின்ற. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கோம்.
2: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
4: வென்குவர் நல்லா இருக்கு. +13 இன்னைக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கு. விடியல வடிவ
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
5: உங்களை போல நலமோட உற்சாகமா இருக்கும்.
2: நல்லது. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: எனக்கு தமிழுக்கு மாமுகன் அந்த பாடல். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், நான் ஜெய்வேஷ். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் ஜெய். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா உற்சாகமா இருக்கிறோம்.
2: அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல்?
6: படிக்காதன் படத்துல இருந்து சோடிக்கு எங்கே சொல்லு சொல்லு
7: ஜெயிலர் 2 இருந்து பார்த்ததுக்கப்புறம் ரவிபாலா வரவேற்று கொண்டு என்னுடைய ஒன்றோட்ட சகோதரர் ஈசன் பிறந்த நாளை கொண்டாடுறார். அருண் வாழ்த்தி கொண்டு என்னுடைய சகோதரி அபர்ணா பிறந்த நாளை கொண்டாடுறா. ரெண்டு பேருக்கு நுடிவான் வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமணம் கொண்டாடுறாக்கள் நுடிவான் வாழ்த்தி கொண்டு கேட்போம்.
2: நல்லது. இந்த பாடல் உங்களுக்காக வரும், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
7: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், காசுநாதன் கலெக்டர்.
2: எப்படி இருக்கிறீங்க?
8: சுகமா இருக்கிறோம்மா. நல்ல நியூஸ் உங்களுக்கு சமாதான நோவல் பரிசு கிடைச்சதை பத்தி
2: சந்தோஷப்பட்டேன்.
8: நான் நினைத்த முடிப்பன் படத்துல இருந்து கண்ணை நம்பாது அந்த
2: பாட்டு. உங்களுக்கான பாடல் வரும், தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி சார்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ரஜி, நான்
2: இருக்கிறீங்களா?
9: தெரிவித்துக் கொண்டு நான் கேட்க வந்த பாடல் கடைசியா வந்த நேரம் கேட்டுட்டேன். அந்த பாடல் நல்ல பாடல், எனக்கு பிடிச்ச பாடல் உண்டு. அப்ப நான் இப்ப வேற ஒரு பாடல் கேட்பேன். 50 ஆசை வரும்.
2: 50 ஆசை வரும் அந்த பாடலா?
9: ஆமா.
2: உங்களுக்கு அந்த பாடல் வர நன்றி.
9: நன்றி, நன்றி சொல்றதுக்கு.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிற. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நாங்கள் நல்லா இருக்கோம். சந்திரன்
2: பேசுறேன். ஆமா, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
10: பாட்டு கேப்போம். முத்து முத்து கூட வேற நினைக்கிறேன். நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளிவீஸ்.
2: நிலவே முகம் காட்டு. உங்களுக்கான பாடல் வரும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
10: ஓகே, நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். நான் கலியுபுரத்தில் இருக்கிறேன் தங்கச்சி.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்ப வேலை விட்டு வீட்டு போய் கொண்டிருக்கோம். படம் அமுதவள்ளி.
2: அமுதவள்ளி
1: பாட்டு ஆடை கட்டி வந்த நீல கொண்டு வரும் பழைய பாட்டு.
2: உங்களுக்கான பாடல் வரும். நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: பாட்டிக்கு நன்றி.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: நல்ல
2: சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நான் நல்ல மாச்சியாகிறேன், நன்றி. எனக்கு வந்து உள்ளமே கேட்குமே, உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து என்னை பந்தாட பிறந்தவளை என்ற பாடல்.
2: உங்களுக்கான பாடலும் வரும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
11: நன்றி, பாய்.
2: நன்றி. தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேயர் தாரணி அவர்கள் விரும்பி கேட்ட சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து தீபா மரியம் மற்றும் பெளிராஜின் குரலில்

0: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், துபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலைக்கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
1: அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் பவான் அவர்கள் விரும்பி கேட்ட பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இருந்து SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD hourly news.
4: மட்டக்களப்பு, மயிலத்தமடு மற்றும் மாதவனை பகுதிகளில் பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பண்ணையாளர்களை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றி அத்துமீறி பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இடமளிக்கும் வகையில் காவல்துறையும் மகாவலி அதிகார சபையும் செயல்பட்டு வருவதாக பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொழும்பு மகரகம அபேஷா புற்றுநோய் வைத்தியசாலையில் உள்ள சிடி சிமுலேட்டர் இயந்திரம் இயங்காமையினால் கதிர்வீச்சு சிகிச்சையை பெற வேண்டிய நோயாளர்கள் கடும் ஔசரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்களை உடனடியாக நீக்குமாறு சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அல்பர்டாவில் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கு வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை உறுதி செய்ய கனடா மாகாண அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூட்டாட்சி அரசாங்கத்தின் சபைத்தலைவர் ஸ்டீவன் மெக்கினன் கூறுகின்றார். ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் நவீன காலத்தின் தோமஸ் எடிசன் எனவும் நாட்டின் விலைமதிப்பெற்ற பொக்கிஷம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் புகழ்ந்துள்ளார்.
2: CMR தமிழ் HD 101.3.
1: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுது காலநிலையானது 11 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 10 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 8 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகையிலும், நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகையிலும், வரும் திங்கட்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், அதிகூடிய வெப்பநிலையாக திங்கட்கிழமை 20 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4-6-2-2-2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 திரைப்படங்களும் தரப்படும். ஒலிக்க இருக்கும் பாடல் நேயர் சின்ன அவர்கள் விரும்பி கேட்ட பிரவீன் குமாரனுடைய இசையமைப்பில் ரோஜா ஆதித்யாவின் குரல்.

0: dreamers. Dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. பொன்மன சிம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
2: சீமட்ட மலேஸ்ரீயின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது கருடன், இரண்டாவது 10 தல, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகஜ ராஜா மற்றும் 5வது பொறியாளர். முதலாவது கேருடன், இரண்டாவது 10 தல, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகஜ ராஜா மற்றும் 5வது பொறியாளர். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்கும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்குகள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
2: 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், நான் மதன் அழைக்கின்றேன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
6: எல்லாமே நல்ல பாட்டு எனக்கு பிடித்தது 2-3, தலைநகரம் மற்றது இன்னொரு பாடம் சொன்னீங்க, இரண்டாவது
2: மதகஜ ராஜா.
6: அதை கேப்போம்.
2: நல்லது, நன்றி
6: நன்றி நன்றி. வணக்கம்.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் பிரசாத் மங்காய்க்கிறேன்.
2: ஒன்று மற்றும் 3. நல்லது, நன்றி
7: நன்றி நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம், கார்த்தி நான் கேட்கிறேன்.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எனக்கும் கருடன் தான் முதல் படம், கருடன் மரக.
2: 1 மற்றும் 4. நல்லது, நன்றி
8: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம் ராஜி, சோரிஜி, நான் பாட்டு கேட்க இல்லை, ஓட் பண்ணத்தான் வந்திருக்குன்னு தெரியல. பாட்டு
2: திரைப்படம் முதலாவது கேருடன், இரண்டாவது 10 தல, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகஜ ராஜா மற்றும் 5வது
9: பொறியாளன்.
2: சொல்லுங்க
9: வணக்கம்
2: ராஜன், எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்கோம், நீங்க எப்படி?
2: நல்லா இருக்கிறேன் ராஜன். நீண்ட நாளைக்கு பிறகு கண்டிருக்கிறேன்.
10: ஆமா ஆமா, டைம் இருக்கு, இருக்கறானே வேலையில நிக்கிறது.
2: ஆமா, நன்றி. உங்கள் வருகைக்கு சொல்லுங்க. 1, 2, 3. நல்லது, நன்றி
10: நன்றி. வணக்கம்
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ராஜி, முனன் சந்திரன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
11: தலைநகரமும் கருடனும்.
2: தலைநகரம் மற்றும் கருடன். நல்லது, நன்றி
11: நன்றி. குட்
2: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6644-2222. முதலாவது கருடன், இரண்டாவது 10 தல, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகஜ ராஜா மற்றும் 5வது பொறியாளர். அழைக்கலாம்.

0: வரவிருக்கும் பாடல் நேயர் ஜெய் அவர்கள் அழைப்பிற்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம் ஜெய், தாரணி கலெக்டர்.
0: வணக்கம் தாரணி, சொல்லுங்க.
1: எனக்கு தலைநகரம் ஃபோர் ஷுர், ஏண்டா அதுல நல்ல பாட்டு எல்லாம் இருக்கு, அது எனக்கே தெரியும். மற்றதுல என்ன பாட்டு இருக்கே தெரியல. ஓகே, கரோடனுக்கு போட்டு விடுங்க. அப்ப
0: என்ன படம், கரோடனா?
1: கரோடன் தலைநகரம்.
0: நல்லது, நன்றி.
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கு அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம், இது ரவிபாலா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: என்னடா பத்து தலை தலைநகரம் மட்டும் தலைக்கு எங்கட தலைக்கு போய் ஞாபகம், இது என்னடா எல்லாம் கொஞ்சம் புதுப்படமா
0: இருக்கிறீங்க.
2: ஆமா, எனக்கு முதலாவதும் தலைநகரத்துக்கும் தாங்க
0: ஒன்றும்
2: கருடனும் தலைநகரம்.
0: நல்லது, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமாம், நீங்கள் மலைக்கெல்லாம் மலைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் ஜெய் அவர்கள் விரும்பி கேட்ட படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரல்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547.
2: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு திரைப்படம் 5 திரைப்படங்கள். முதலாவது கருடன், இரண்டாவது பத்து தெல, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மத கஜ ராஜா மற்றும் ஐந்தாவது பொறியாளர். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4161-4464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து, அனிருத்தினுடைய இசையமைப்பில் அனிருத் மற்றும் கிருஷ்ணாவின் குரலில். அழைப்பில் இருக்கும் நேயரை சந்தித்துக் கொண்டு வணக்கம். தொடர்ந்து சந்திப்போம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: 3-2-1
2: தொலைபேசி 4161-4464-2222.

0: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஓ வணக்கம் பிள்ளைதான்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: ஓ வணக்கம். நான் மூன்றாவது தலைநகரம் கதையனுக்கும் வாக்களிக்கின்றேன். இந்த மரகத ராஜா படம் கிட்ட அண்மையில வந்த நல்ல ஒரு காமெடி படத்திலே உண்டு.
0: ஆமா ஆமா,
1: நல்ல படம். ரெண்டு மூணு நல்ல பாட்டுகளும் இருக்குது.
0: ஆமா,
1: நல்ல படம் பார்க்கலாம். மற்ற ரவிபாலா வந்ததுக்கு நன்றி. ரவிபாலாக்கு நன்றி.
0: சொல்லுங்க.
1: ஓ ரவிபாலா வந்ததுக்கு நன்றி. கலையக்க ஒரு ஆள் வந்ததுக்கு நல்லதா போச்சு. நன்றி. தொடர்ந்து
0: சந்திப்போம். நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது கருடன், இரண்டாவது பத்து தலை, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகஜ ராஜா, மற்றும் ஐந்தாவது பொறியாளன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 466-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பிக்கிட்ட நினைத்தாள் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ்னுடைய குரலை.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லதான் இருக்கிறோம்.
1: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்கள்.
2: கருடனும் தலைநகரம்.
1: கருடன் மற்றும் தலைநகரம், நல்லது. நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஆமாம், முதலாவது கருடன், இரண்டாவது பத்தத்தல, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகதராஜா மற்றும் ஐந்தாவது பொறியாளர். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் சந்திரன் அவர்கள் விரும்பி கேட்ட அவர் முத்து திரைப்படம் என்று சொல்லியிருந்தார். அந்த திரைப்படம் இல்லை, அது எஜமான் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். எஸ்பிபி மற்றும் ஜானகியினுடைய குரலில்.

0: பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் மீண்டும் காசி.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு பாடல் தான் ஞாபகம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. தலைநகரமும் மற்றது ரெண்டாவது.
0: ரெண்டாவது பத்து தலை, தலைநகரம் மற்றும் பத்து தலை. நல்லது, நன்றி.
1: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். முதலாவது கருடன், இரண்டாவது பத்து தலை, மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகத ராஜா மற்றும் ஐந்தாவது பொறியாளன். இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166 4462 2 2.
2: Everything okay? No problem and dinam.
3: Bar glamu closing da adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416 268 0155, 416 268 0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.
0: இன்றைய நாள் வந்து உலக அஞ்சல் தினமாகவும், அதே போல் 1962 இதே நாளில் தான் உகாண்டா விடுதலை பெற்ற நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமின்றி 1903 லெஃபிவ் எரிக்சன் வந்து கனடாவில் தரையிறங்கி வட அமெரிக்காவில் காலடி வைத்த முதல் ஐரோப்பியர் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் 1910 மாறு வேடத்தில் உலக பயணம் மேற்கொண்ட பின்னர் ஐவர் வந்து புதுச்சேரியை திரும்பினார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போல் 1962 உகாண்டா நாடு பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் 1967 கியூபா புரட்சியாளர் செகுவேரா அவர்கள் பொலிவியாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 2006 வடகொரியா தனது முதலாவது அணுவாயுத பரிசோதனையை நிகழ்த்திய நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. செகுவேரா வந்து ஜூன் மாதம் 14 1928 அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சோசலிய புரட்சியாளர் என்று சொல்லப்படுகின்றது. மருத்துவர், மார்க்கட்சியவாசி, அரசியல்வாதி, கியூபா மற்றும் பல நாடுகளின் உதாரணத்து கொங்கு உட்பட புரட்சிகளில் பங்கு பெற்ற போராளி என பல முகங்களை கொண்டவர் தான் இந்த செய்குவரா என்று சொல்லப்படுகின்றது.
5: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட அமுதவள்ளி திரைப்படத்திலிருந்து TR மகாலிங்கம் மற்றும் சுசீலாவின் குரலில்

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சேகு வீரம் வந்து 1928 மே மாதம் 14 திகதி அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் பிறந்தார். இசுபானிய பாஸ்குக்கு ஐரிசிய மரபு வழிகளை கொண்ட ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகளில் இவர் மூத்தவர். இவரது குடும்பம் இடதுசாரி சார்பான குடும்பமாக இருந்ததால் மிக இளம் வயதிலேயே அரசியல் தொடர்பான பரந்த நோக்கு இவருக்கு கிடைத்தது. இவரின் தந்தை சோசலியத்திற்கும் ஜிவான் பெரோனியனின் ஆதரவாளராக இருந்தார். இதனால் ஸ்பானிய உள்நாட்டு போரில் ஈடுபட்ட குடியரசுவாதிகள் இவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு. இது சோசலிசம் பற்றிய இவரது கருத்துக்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. இவரை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள், முதலாவது கருடன், இரண்டாவது 10 தலம், மூன்றாவது தலைநகரம், நான்காவது மதகத ராஜா மற்றும் 5வது பொறியாள். இந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் தரவரிசைப்படுத்தி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-664-6222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மதுமிதாவின் குரலில்.

0: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830 416-803-8830.
1: சேகுவராவின் வாழ்க்கை முழுவதும் இவரை பாதித்த அஸ்மா நோய் இவருக்கு இருந்தும் இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார். இவர் ஒரு சிறந்த ரக்பி வீரரும் ஆவார். இவரது தாக்குதல் பாணி விளையாட்டு காரணமாக இவரை பூசர் என்றும் பட்டப்பெயரிட்டு அழைத்தனர். அத்துடன் மிக அரிதாகவே இவர் குளிப்பதால் இவருக்கு பன்றி என்றும் பொருளுடைய சாங்கு என்ற பட்டப்பெயரும் உண்டு. தனது தந்தையிடமிருந்து சதுரங்கம் விளையாட பழகிய சேகுவரா 12 வயதில் உள்ளூர் சுற்று போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். பின்னர் வளர்ந்த பின்பும் பின்னர் வாழ்நாள் முழுவதும் இவர் கவிதைகள் மீதும் ஆர்வம் கொண்டிருந்தார். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது கருடன், 2வது பத்துதலம், 3வது தலைநகரம், 4வது மதகத ராஜா மற்றும் 5வது பொறியாளன். இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166-4462-22. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசி அவர்கள் விரும்பி கேட்ட TMS இன் குரலில் ரிசி மூலம் திரைப்படத்திலிருந்து வருகிறது.

0: நான் செல்ல நான் செல்ல சுகம் தானம்.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: CMRின் மனத்தியாள செய்திகள்.
3: மனத்தியாள செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ். இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக வசதி பாதுகாப்பு பயிற்சி நேற்று வியாழக்கிழமை காலி துறைமுக வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கொழும்பு மகரகம அபேஷா புற்றுநோய் வைத்தியசாலையில் உள்ள சிடி சிமுலேட்டர் இயந்திரம் இயங்காமையினால் கதிர்வீச்சு சிகிச்சையை பெற வேண்டிய நோயாளர்கள் கடும் ஔசரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலகக் கோரியும் SIR ரத்து செய்யக் கோரியும் நாளை டெல்லி ஜந்தர் மந்தரில் பிரமாண்ட போராட்டம் நடத்த பல்வேறு அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. அதே சமயம் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒன்டாரியோவின் ஹாமில்டனில் உள்ள டெல்கோவின் எஃகு ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நிறுவனம் தனது செயல்பாடுகளை முடக்க தயாராகி வருவதால் பணியாளர்கள் வாரகிருதிக்குள் மேலும் பலர் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என அவர்களின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நாதல்லாவுக்கு தேசிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பதக்கத்தை வழங்கி கௌரவித்தார்.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 6 பாகை செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகையிலும் நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் வரும் திங்கட்கிழமை 22 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 70% காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதன், புருஷோத்தமன், காசிநாதன், குகதாஸ், ராஜன், சந்திரன், பவான், கண்ணன், தாரணி, ரவிபாலா, மதி, கலியுகவர்தன், இதயன், குயின்சன் மற்றும் காசி அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கருடன் திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர்ராஜாவினுடைய இசையமைப்பில் சிநேகனுடைய வரிகளில் ஜுவன் மற்றும் சின்ன பொண்ணுவின் குரல், முகேஷின் குரல்.

0: ஏழரைய கூட்டுறிய, மாவட்டத்தை பத்தி பாட வந்து புட்டு மயிர்புடி சண்டையா போடுறிய? நம்ம மாவட்டத்தை பத்தி பாடுங்கடி.
1: ஆத்தா அருகாணி, நீ ஒன்னும் பாட வேணாம், வந்த வேலைய பாரு. ஆமாப்பே, இவளுக பாட்டுக்கு குண்டக்க மண்டக பாடிபட்டா விவகாரமா போயிடுவியா?

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: சேகிவேரா 1948 மருத்துவம் படிப்பதற்காக யூஎன்ஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். ஆனால் 1951 படிப்பில் இருந்து ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு இவரது நண்பரான அல்பர்டோ கிரேனாடோவுடன் சேர்ந்து மோட்டார் ஈரொளியில் தென் அமெரிக்கா முழுவதும் பயணம் செய்தார். பெருநாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்த தொழுநோயாளர் குடியேற்றம் ஒன்றில் சில வாரங்கள் தொண்டு செய்வது இவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது. இப்பயணத்தின் போது இவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி மோட்டார் ஈரொளியின் குறிப்புகள், அதாவது த மோட்டர்சைக்கிள் டயரிஸ் என்னும் தலைப்பில் நூல் ஒன்றை எழுதினார். இது பின்னர் நியூயார்க் டைம்ஸ் அதிக விற்பனை கொண்ட நூலாக தெரிவு செய்யப்பட்டது. பின்னர் அதை 2004 இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விருதுகளையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது. 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கருடன் திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் உமாதேவியினுடைய வரிகளில் சின்மையின் குரலில்

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், You are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

சேகுவேரா பரவலான வறுமை அடக்குமுறை வாக்குரிமை பறிப்பு என்பவற்றை இலத்தீன் அமெரிக்கா முழுவதும் கண்ணால் கண்டதினாலும் மார்க்கசிய நூல்களின் செல்வாக்கம் ஒன்று சேர ஆயுதம் ஏந்திய புரட்சி மூலமே சமூக ஏற்ற தாழ்வுகளுக்கு தீர்வு காண முடியும் என சேகுவேரா நம்பினார். பயணத்தின் முடிவில் இவர் இலத்தீன் அமெரிக்காவை தனித்தனி நாடுகளாக பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக கண்டம் தழுவிய விடுதலை போர் முறை தேவைப்படும் ஒரே பகுதியாக பார்த்தார். எல்லையற்ற ஸ்பானிய அமெரிக்கா எனும் சேகுவேராவின் கருத்துரு அவரது பிற்கால புரட்சி நடவடிக்கைகளில் தெளிவாக வெளிப்பட்டது. அர்ஜென்டினாவுக்கு திரும்பிய சேகுவேரா தனது படிப்பை முடித்து 1953 ஆண்டு ஜூன் மாதத்தில் மருத்துவ டிப்ளோமா பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சி உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கருடன் திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் சினேகனுடைய வரிகளில் ஜுவன் சங்கர் ராஜா மற்றும் அண்டோனிடாசனின் குரலில்

0: நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: செய்கிவர 1953 ஜூலையில் மீண்டும் ஒரு பயணத்தை தொடங்கினார். அந்த முறை அவர் நிறைய நாடுகளுக்கு சென்றிருந்தார். ஆகிய போலிவியா, பெரு, ஈக்குவாடோர், பனாமா, கோஸ்டாரிக்கா, நிக்காருவா மற்றும் ஹாஸ்டூன், எல்சல்வடோர் ஆகிய நாடுகளுக்கும் சென்றார். அதே ஆண்டில் டிசம்பரில் செய்கிவரா குவாத்தமாலாவுக்கு சென்றார். அங்கே மக்களாட்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்றிற்கு தலைமை தாங்கிய குடியரசுத் தலைவர் ஜாக்கோபோ ஆர்பென்ஸ் குஸ்மான் என்பவரின் நில சீர்திருத்தங்கள் மூலமும் பிற நடவடிக்கைகளாலும் பெருந்தோட்ட முறையில் ஒழிப்பதற்கு முயன்று கொண்டிருந்தார். உண்மையான புரட்சிகரமான புரட்சியாளனாக ஆவதற்கு தேவையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் செய்கிவரா குவாத்தமாலாவில் தங்கிவிட முடிவு செய்தார். குவாத்தமாலாவின் நகரில் செய்கிவரா ஹெல்டா கடேபியா அக்கொல்தா எனும் பெண்ணின் பழக்கம் அவருக்கு கிடைத்தது. இவர் பெரு நாட்டைச் சேர்ந்த ஒரு பொறியியலாளரும் ஆவர். இடதுசாரி சார்புள்ள அமெரிக்க மக்கள் புரட்சி கூட்டமைப்பு எனும் இயக்கத்தின் உறுப்பினரும் ஆவார். இதனால் இவருக்கு அரசியல் மட்டத்தில் நல்ல தொடர்புகள் இருந்தன. இவர் ஆர்பின்சின் அரசாங்கத்தின் பல உயர் அதிகாரிகளை செய்கிவராக்கு அறிமுகப்படுத்தினார். அத்துடன் பிடல் காஸ்ட்ரோவுடன் தொடர்புகளை கொண்டிருந்தவர்களும் கியூபாவை விட்டு வெளியேறி வந்தவர்களுமான தொடர்புகளும் செய்கிவராக்கு கிடைத்தன. இக்காலத்திலேயே சே என்னும் பெயர் இவருக்கு ஏற்பட்டது. சே என்பது நண்பன் அல்லது தோழன் எனும் பொருள் கொண்ட அர்ஜென்டினாவு சொல்லாகும். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கருடன் திரைப்படத்திலிருந்து ஜோன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் ஷாம் அரவிந்த் மற்றும் செண்பகராஜின் குரலில்

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: செய்குவேரா தன்னை பிடல் காஸ்ட்ரோவின் போராட்ட இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். அவ்வியக்கம் 1959 கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றியது. அதன் பின்னர் கியூபாவின் மத்திய வங்கியின் தலைவராக 14 பணியாற்றினார். இக்காலகட்டத்தில் கரந்தடி போர் முறை பற்றிய பல கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியிருந்தார். 1964 December 11 அன்று கியூபாவின் பிரதிநிதியாக ஐக்கிய நாடுகள் அவையில் 19 அமர்வில் உரையாற்றினார். பின்னர் கொங்கோ, கின்சாசா மற்றும் போலிவியா போன்ற நாடுகளின் சோசலிச போராட்ட வளர்ச்சிக்கு தனது பங்களிப்பினை அளிப்பதற்காக 1965 கியூபாவில் இருந்து வெளியேறினார். பத்துக்கப்பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2 இடத்தை பிடித்த திரைப்படமான காருடன் திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கராஜாவினுடைய இசையமைப்பில் சினேகனுடைய வரிகளில் ஜுவன் சங்கராஜாவின் குரலில்

0: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petukura, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: சேகுவேரா 1966 ஆண்டின் கடைசியில் கொரோனா போரை வழிநடத்தும் பொருட்டு உருகுவே நாட்டு போலி பாஸ்போர்ட்டுடன் பொலிவியா நாட்டுக்குள் நுழைந்தார். பல காரணங்களால் பொலிவியா நாட்டை தேர்ந்தெடுத்தார் என்று நம்பப்படுகின்றது. அமெரிக்கா பொலிவியாவை விட கரீபியன் பேசின் நாடுகளையே தங்கள் பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடும் என்று நம்பியதும், அதனால் அமெரிக்காவின் பார்வை பொலிவியா மீது அவ்வளவு தீர்க்கமான விழவில்லை என்பது ஒரு காரணம். இரண்டாவதாக, பொலிவியாவில் ஏழ்மையும் அங்கு நிலவிய சமூக மற்றும் பொருளாதார நிலைகளும் எந்நேரமும் அங்கு புரட்சி வெடிக்க சாதகமாக இருந்தது. மூன்றாவது, பொலிவியா 5 பிற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தது. பொலிவியாவில் கொரில்லா போராட்டம் வெற்றி பெருமையானால் அதை மற்ற 5 நாடுகளும் பரவசம் செய்துவிடலாம் என்று சேகுவரா நினைத்து, பிடல் காஸ்ட்ரோ தன்னை வஞ்சித்து விட்டதாக சேகுவரா மிகவும் வருந்தியதாக, 1998 ஓய்வு பெற்ற பொலிவிய இராணுவ அதிகாரி ஒருவர் ஒரு பேட்டியில் கூறியதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து வலிக்கவிருக்கும் பாடல் உங்களுடைய 10-17 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான கருடன் திரைப்படத்திலிருந்து ஜுவனனுடைய இசையமைப்பில் உமாதேவியினுடைய வரிகளில் ஆதித்யாவின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

சிஎம் அட்டமடேசியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தலைநகரம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீலேகா பார்த்தசாரதி மற்றும் பாலராமின் குரலில்

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: செய்யுவேரா பொலிவியாவில் CIA மற்றும் அமெரிக்க சிறப்பு இராணுவத்தின் இராணுவ நடவடிக்கையொன்றின் போது செய்யுவேரா கைது செய்யப்பட்டார். 1967 செய்யுவேரா கொல்லப்பட்டார். காட்சிகள் மற்றும் கொலையில் பங்கு பெற்றியவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின்படி சட்டத்தின் முன் நிறுத்தப்படாமல் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்படுகின்றது. கைதியாக அகப்பட்டு நின்ற நேரத்தில் கூட மரணத்தை வரவேற்றார். தன்னை கொல்ல வந்தவனை பார்த்தும் ஒரு நிமிடம் பொருள், நான் எழுந்து நிற்கின்றேன், பிறகு என்னை நீ சுடு என்று கூறியதாக சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலும் கூட அவருடைய காலில் குண்டடிப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தலைநகரம் திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராமின் குரலில்

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

உயர்மட்டமிலே சீன் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தலைநகரம் திரைப்படத்திலிருந்து சங்கீதா மேனன் மற்றும் சங்கரின் குரலில்

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111
1: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தழை நகரம் திரைப்படத்திலிருந்து வாசு, நவீன் மற்றும் விஜய் ராகுலின் குரலில்

வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

சிஎம்ஆர் தமிழேசியின் பத்தக்க பத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான தலைநகரம் திரைப்படத்திலிருந்து மஞ்சரி தேவனின் குரலில்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தொடர்ந்து இன்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் கேள்வி பதில்களுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்கவணி தொலைபேசி எண் 4166-4462-22. ஒழுக்கே இருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு கேள்வி தரப்படும். ஒழுக்கே இருக்கும் பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து மனோவின் குரலில்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் முதலாவது கேள்வி: மனித குரலை போல ஒழிக்கக்கூடிய பறவை எது? மனித குரலை போல ஒழிக்கக்கூடிய பறவை எது? முதலாவது வாத்து, இரண்டாவது குருவி, மூன்றாவது மைனா. மனித குரலை போல ஒழிக்கக்கூடிய பறவை எது? முதலாவது வாத்து, இரண்டாவது குருவி, மூன்றாவது மைனா. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: மனித குரலை போல ஒழிக்கக்கூடிய பறவை எது? முதலாவது வாத்து, இரண்டாவது குருவி, மூன்றாவது மைனா. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664-4462-22. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணன். என்னுடைய பதில் மைனா.
3: மைனாவா?
7: ஓமாம்.
3: குருவி வராதா?
7: குருவி வராது, மைனா தான் வரும்.
3: மைனா தான் வரும். பார்ப்போம். நன்றி
7: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்.
3: நன்றி
8: நன்றி நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
9: ஹலோ.
3: வணக்கம்.
9: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: ஆண்டவர் இருக்கிற.
3: யார் கதைக்கிறீங்க?
9: நான் வந்து கேசவன். கேசவன், அளவட்டி கேசவன்.
3: கேசவன்.
9: மைனா.
3: மைனாவா?
9: ஆமா.
3: உங்களுடன் முதல் தடவையாக
9: கதைக்கிறேன்.
3: நன்றி நன்றி உங்கள் அழைப்புக்கு. நன்றி
9: நன்றி. வணக்கம்.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம் குயின் சார்.
3: வணக்கம் குயின் சார், எப்படி இருக்கிறீங்க?
10: நல்லமா இருக்கிறோம். நீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நானா?
3: ஆமா,
10: நல்லா இருக்கிறோம்.
3: சொல்லுங்க.
10: மைனாதா?
3: மைனாவா?
11: என்னன்னு
3: தெரியாது. நல்ல ஒரு கேள்வி. அதாவது மனித குரலை போல ஒலிக்கக்கூடிய பறவை எது? முதலாவது வாத்து, இரண்டாவது குருவி, மூன்றாவது மைனா.
12: குருவி, வாத்து, மைனா தான் வரும்.
3: மைனா தான் வரும்.
12: குருவி அப்படி வாத்தம் வராது.
3: அடிச்சு சொல்றீங்க, மைனா தான் வரும். அப்படியா?
12: மைனா, மைனா மட்டும்தான் வரும.
3: மைனா மட்டும்தான் வரும். பார்ப்போம். நன்றி
12: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம். நான் இது என்ன மைனா தான், ஏனென்றா அக்களுக்கு வாத்து குருவி என்ற பேருகள் இல்ல, மைனா என்ற பேர் இருக்கபடியா நான் நினைக்கிறேன். மைனா கிடைக்கலாம் நினைக்கிறேன்.
3: நீங்க அந்த பல மாதிரியும் யோசிப்பீங்க.
13: நன்றி.
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: நானும் நல்லா இருக்கிறேன், எனக்கு இது என்ன கலாச்சார சிரிப்பு வந்துட்டு நான் வச்சிருந்தேன் அவரும் சொல்லிட்டேன். பக்கத்து பக்கத்து ஊர் தானே அப்பா ஒரே மேண்டா இருக்கு. நானும் மட்டும் சொல்ல வந்தேன், பாப்பன்ற பேரும் குருவி என்ற பேரும் பெண்களுக்கு இல்ல, மைனாண்டு மட்டும்தான் இருக்குது. அவனுடைய மைனாதான் கிடைக்கும். இது என்ன சொன்னேன் நானும் சொல்லிட்டேன். நான் லோனோடு திங் பண்ணி வைக்கிறது அவர் சொன்னார். என்ன செஞ்சாலும் ஒரே ஊரு தானே, கிட்டத்தட்ட ஒரு என்ன சைக்கிள்ல போனா 5 நிமிஷம்
3: மனித குரலை போல ஒலிக்கக்கூடிய பறவை இது. முதலாவது வாத்தி, இரண்டாவது குருவி, மூன்றாவது மைனா. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664442222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
14: வாத்தும் குருவியும் கலைக்க மாட்டுதல் சொல்லி கொடுத்தாலும் கலைக்க முடியாது.
3: குருவி கதைக்காதா?
14: குருவி கதைக்காது,
3: கதைக்காது. அப்ப மைனா தான் கதைக்கும்.
14: மைனா கிளி தான் கதைக்கும், ரெண்டும் தான் கதைக்க முடியாது.
3: பார்ப்போம். நன்றி. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நந்தா திரைப்படத்திலிருந்து ஜுவனனுடைய இசையமைப்பில் பழனி பாரதியினுடைய வரிகளில் SPB-யின் குரலில்.

0: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி மனித குரலை போல ஒழிக்கக்கூடிய பறவை எது? அதற்கு சரியான பதில் வந்து மைனா தான் சரியான பதில். இதில் இணைந்து சிறப்பித்த கண்ணன் புருஷோத்தமன், குகதாஸ், கேசவன், குயின்சன், செல்வி, இதியன், தவம் அவர்களுக்கு மிக்க நன்றி.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக கேட்கப்படும் அடுத்த கேள்வி, 3 இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் இது? 3 இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் இது? 1வது திமிங்கலம், 2வது சுறா, 3வது அக்டோபஸ், 4வது ஜெல்லிஃபிஷ். 3 இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் இது? 1வது திமிங்கலம், 2வது சுறா, 3வது அக்டோபஸ் மற்றும் 4வது ஜெல்லிஃபிஷ். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-6422. அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து, பொம்பே ஜெயஸ்ரீயின் குரலில்.
3: நீ சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தான் ஆசைப்பட்ட.
4: நான் சந்தோஷமா இருக்கேன், நிச்சயமா. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும், ஆனா இந்த ஒரு ராத்திரி பத்தாதே சிபி.
3: பரவாயில்ல, சொல்ல.
4: சொல்றேன், நீங்க முதல்ல கண்ணை முடிக்கங்க.
3: கண்ணை முடிக்கிறேன், சொல்ல.
4: 1, 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தாஜி, நான் மதன் கலைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நீங்க இந்த மாதத்துக்கு ஏத்த பேரை கொண்டிருக்கிறீங்க போல இருக்கு. அக்டோபர் தான் இருக்கும் நினைக்கிறேன். அக்டோபர் சொன்னீங்களா?
0: ஆமா,
1: அக்டோபர் யாதா.
0: பார்ப்போம். நன்றி,
1: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், அக்டோபர்.
0: அப்படியா, பார்ப்போம். நன்றி,
2: நன்றி. வணக்கமா.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: அழைப்பில்
0: இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். பார்ப்போம். நன்றி, நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4664 4462 2 3. இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் இது. முதலாவது திமிங்கலம், இரண்டாவது சுறா, மூன்றாவது அக்டோபஸ், நான்காவது ஜெல்லி ஃபிஷ். அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 4664 4462 2 2.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
6: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
7: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
6: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407 gtbrokers.ca.
0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீன் கண்ணன், அக்டோபர் தமிழ்ல வெட்டு மீன் சொல்றேன்.
0: பார்ப்போம். நன்றி,
8: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம் ராஜீவ், கோதாஸ் கேக்குறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
9: மூன்று கிரமண்டா ஒரு கிரம பக்கம் பட்டுப்பட்டாலும் உயிர் வாழ்வா?
0: விளங்கவில்லை.
9: ஒரு கிரக பக்கம் வெட்டுப்பட்டாலும் அடுத்த கிரகத்தோட உயிர் வாழமா?
0: அப்படி தெரியவில்லை. மூன்று இதயங்களை கொண்ட கடல் வாழ் உயிரினம் இது. ஒரு இதயம் வெட்டுப்பட்டால் மற்ற இரண்டோட உயிர் வாழுமான்னு கேக்குறீர்களா?
9: ஆமா, இதயம் மூன்று இருந்தால் ஒன்று போனாலும் அடுத்ததோட வாழணுமே. எனக்கு என்ன புரியல? அது ஈஸியா சார் பிராணி. மற்றது நான் சொல்றேன், ஜெலி பிஷ்.
0: ஜெலி பிஷ் நீங்க சொல்லிருக்கீங்க. பார்ப்போம். நன்றி,
9: நன்றி, நன்றி.
0: ஆமாம், மூன்று மிக மன்னிக்கவும் மூன்று இதயங்களை கொண்ட கடல் வாழ் உயிரினம் இது, அதுதான் கேள்வி. அதற்கான திமிங்கிலம் முதலாவது, இரண்டாவது சுறா, மூன்றாவது அக்டோபஸ், நான்காவது ஜெல்லி ஃபிஷ். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2 2. ஒலிக்கவிருக்கும் பாடல் ராஜா ராணி திரைப்படத்தின் ஜிவியினுடைய இசையமைப்பில், ஜிவி மற்றும் கானா பாலாவின் குரலில்.

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தேவதாஸ் கேட்கிறேன்.
0: நல்லா இருக்கிறேன், நீங்கள்?
1: நாங்களும் சும்மா இருக்கின்றோம்.
0: சொல்லுங்க.
1: உங்களோட கேள்விக்கு ஆட்டோபஸ் தான் சரியான வகை. பண வாய்க்கு மூன்று இடையாம் இருக்குது.
0: ஆமா, நல்லது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஆமா, உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, மூன்று இதயங்களை கொண்ட கடல்வாழ் உயிரினம் இது. அதற்கு சரியான பதில் வந்து ஆக்டோபஸ் தான் சரியான பதில். இதில் இணைந்து கொண்ட மதன், இதயன், புருஷோத்தமன், செல்வி, பவான், கண்ணன், குகதாஸ், தேவதாஸ் அவர்களுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆக்டோபஸ் என்று சொல்லப்படுகின்றது, அதனுடைய தமிழ் பெயர் வந்து பேய்கணவா என்று சொல்லப்படுகின்றது. இந்த பேய்கணவா என்பது மெல்லுடலை தொகுதியைச் சேர்ந்த ஒரு கடல்வாழ் குடும்பமாகும். இக்குடும்பத்தில் உள்ள இனங்கள் அனைத்தும் எட்டு கிளை உறுப்புகளை கொண்டுள்ளன. தலைக்காளிகள் வந்து வகுப்பில் 300 வகையான பேய்கணவாய்கள் உள்ளன என்று கண்டறியப்பட்டுள்ளது. இவை மொத்த தலைக்காளிகளின் மூன்றில் ஒரு பங்காக இருக்கின்றது. இந்த பேய்கணவாய்களில் உடலில் எலும்பு இல்லாததால் மிக சிறிய இடுக்குகளிலும் அவற்றால் நுழைந்து வெளிவர இயலும். இவை பொதுவாக 5 சென்டிமீட்டர் முதல் 5 மில்லிமீட்டர் வரையிலான அளவுகளில் உண்டு. இந்த பேய்கணவாய்களுக்கு 3 இதயங்கள் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. இதன் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும். இதன் இரத்தத்தில் செப்பு உள்ள இமோசனின் என்னும் புரத பொருள் உள்ளதால் உயிர்வளி ஆக்சிஜன் என்றவுடன் இது நீல நிறமாக மாறுகின்றது. பேய்கணவாயில் இந்த 3 இதயங்களில் 2 இதயங்கள் கணவாயின் செய்தில் அல்லது பூ எனப்படும் மூச்சு விடும் பகுதிக்கு நீல நிறத்தை இறைக்க பயன்படுத்தப்படுகின்றது. 3வது இதயம் உடலுக்கு தேவையான இரத்தத்தை செலுத்த பயன்படுகின்றது. முதுகெலும்புகளில் உள்ள இரத்தத்தை சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபினும் இரும்பு சத்து உள்ள இரத்தம் உயிர் வழியை எடுத்துச் செல்ல சிறந்ததாக இருந்தாலும், குளிரான கடல் பகுதிகளில் ஆக்சிஜன் குறைவாக உள்ள பகுதிகளில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்ல இந்த செப்பு உள்ள ஹீமோகுளோபின் சிறந்ததாக உள்ளது. பேய்கணவாய்கள் அதிக காலம் வாழ்வதில்லை. பெரும்பாலும் சில மாதங்களே இவைகள் வாழ்கின்றன. வட பசிபிக் பெருங்கடலில் வாழும் சில மிகப்பெரிய எண்காளிகள் 4 தொடக்கம் 5 ஆண்டுகள் தான் வாழலாம். இனப்பெருக்கத்திற்காக புணர்ந்த பின் ஆண் பேய்கணவாய்களின் சில மாதங்களில் இறந்து விடுகின்றன. பெண் பேய்கணவாய்கள் முட்டையிட்டவுடன் இறந்து விடுகின்றன. இது முள்ளந்தண்டற்றது. முள்ளந்தண்டுகளின் மொலஸ்கா இனத்தைச் சேர்ந்தவையாகும். உலகில் உள்ள எல்லா சாக்கு கணவாய்களும் நச்சுத்தன்மை உடையதாக இருந்தாலும், நீல வளையங்களை கொண்ட பேய்கணவாய்கள் மட்டுமே மனிதரை கொள்ளக்கூடிய அளவு நச்சுத்தன்மையுடையது. இந்த அழகான பேய்கணவாய்கள் உலகில் உள்ள மிகவும் நச்சுத்தன்மையான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இதனுடைய நச்சு மாற்று மருந்து கிடையாது என்றும் சொல்லப்படுகின்றது. இறையை வீட்டியாடவும் எதிரியிடம் இருந்து தப்பிக்கவும் பேய்கணவாய்கள் உருவாகின்றன. இதற்காக பேய்கணவாய்களின் உடலில் தனித்துவமான தோல் உயிரணுக்கள் உள்ளன. மேலும் இவற்றின் உடலில் உள்ள பல்வேறு நிறங்களை கொண்ட நிறமிகள் மூலம் நிறம் மாறுகின்றன. இந்த பண்பை வெளிப்படுத்துவதில் நடிக்கும் பேய்கணவாய்கள் என்ற இனம் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லப்படுகின்றது.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்றும் கலக்க நிகழ்ச்சியினூடாக கேட்கப்படும் அடுத்த கேள்வி: மிகப்பெரிய முட்டையிடும் பறவை எது? மிகப்பெரிய முட்டையிடும் பறவை எது? முதலாவது மயில், இரண்டாவது கழுகு, மூன்றாவது தீக்கோழி, நான்காவது கீவி பறவை. மிகப்பெரிய முட்டையிடும் பறவை எது? முதலாவது மயில், இரண்டாவது கழுகு, மூன்றாவது தீக்கோழி, நான்காவது கீவி பறவை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் கடல் திரைப்படத்திலிருந்து ரகுமானினுடைய இசையமைப்பில், மதன் காக்கியினுடைய வரிகளில், சீட் ஸ்ரீராமின் குரலில்.

0: உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி மிகப்பெரிய முட்டையிடம் பரவியது. முதலாவது மயில், இரண்டாவது கழகு, கழுகு, மூன்றாவது தீக்கோழி, நான்காவது கிவி பறவை. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் செல்லி நினைக்கிறேன். தீக்கோழி.
0: தீக்கோழியா? பார்ப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
2: கொழும்பு ஷூல இருக்கு, தெய்வள ஷூல ஒரு முட்டை கிட்டத்தட்ட அண்டர் ரசல்
0: வரும்.
2: மற்றது முட்டை வச்சு நினைச்சு பொருள் எல்லாரும் சாப்பிடுறது. கப்பலில் இருக்க அங்கே கிரேக்கர்கள் சமைப்பார்கள். எங்க ஊர்ல மார்க்கெட்ல இருக்கு, எல்லாரும் வாங்கி சமைக்கிறது. இங்கேயும் சோடரா மார்க்கெட் தான் இருக்கு, சைனீஸ் மார்க்கெட்.
0: பார்ப்போம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: அனைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் முராஜி, நான் பவானி. தீக்கோழி.
0: தீக்கோழியா?
4: சின்ன வயசுல இருந்த ஞாபகம், நான் ஒரு ஊரில் இருக்க பக்கத்தில் வேலி இருக்கு, அங்காலே தீக்கோழி அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம். அதுதான் ஞாபகம் வந்து.
0: அதுதான் ஞாபகம் வந்துருக்கு பாத்தீங்களா? நல்லது. நன்றி
4: நன்றி.
0: அழைப்பில் இருக்க அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நம்பர் சோத்தமன் கேட்கிறேன். தீக்கோழி தான் பதில்.
0: பார்ப்போம். நன்றி
5: நன்றி நன்றி.
0: ஆமாம், இதற்கு சரியான பதில் வந்து தீக்கோழி தான். இதுக்கு சரியான பதில் இணைந்து கொண்ட செல்வி, தேவதாஸ், குகதாஸ், பவான், குயின்சென், புருஷோத்தமன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த தீக்கோழி வந்து இதற்கு நெருப்பு கோழி எனும் சொல்வார்கள். இது வாழும் பறவைகளுக்குள் மிகப்பெரியது ஆகும். இது வந்து 2.5 மீட்டர், அதாவது 8 அடி வரை உயரமாக வளரக்கூடியது. பறக்காத ரெடியின் எனப்படும் ஒப்பீட்டளவில் பழமையான பறவை குழுவை இது சேர்ந்தது. தீக்கோழிகள் நீண்ட கழுத்தையும் கால்களையும் கொண்டவையாம். 70 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் அளவு வேகத்தில் இது ஓடக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. தீக்கோழிகள் இயற்கையில் வந்து ஆப்பிரிக்காவின் பூமத்திய ரேகை காட்டு வலயங்களில் வடக்கு தெற்கு ஆகிய இரு பகுதிகளில் உள்ள சவானாக்கள் அரை பாலைவனங்களில் காணப்படுகின்றன. மத்திய கிழக்கு இனமான எஸ்ஜி சிரியாஸ் இப்பொழுது அது அழிந்து விட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. தீக்கோழிகளின் இறகுகள் பெண்களின் தொப்புள்களை அலங்கரிப்பதற்காக உபயோகிக்கப்பட்டு வந்தனவா. சிறிய உடல் அமைப்புள்ள மனிதர்கள் சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு தீக்கோழிகள் பெரியவையாகும். இதனால் வட அமெரிக்கா மற்றும் அரேபியாக்களில் சில பகுதிகளில் இவை ஒட்டக பந்தயங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றனவா. சுவீடன் போன்ற குளிர் பிரதேசங்களில் கூட இவை இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. இதன் இறைச்சி கொழுப்பெற்ற மாட்டிறைச்சி போன்ற சுவை கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆபத்தை உணரும் போது தீக்கோழி தனது தலையை மண்ணில் புதைத்துக் கொள்ளும் என்ற கதை மிகவும் பிரபலமானது. இத்தகைய நடைமுறையை காட்டும் அவதானிப்பு பகுதிகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட எதிரி விலங்குகள் அண்மையில் உள்ள போது தான் தெளிவாக காணப்படாமல் இருப்பதற்காக தீக்கோழி தனது கழுத்தையும் தலையையும் நிலத்தில் படுக்கை நிலையில் வைத்துக் கொண்டிருப்பது அறியப்படுகின்றது. பயமுறுத்தப்படாமல் தீக்கோழி தனது வலுவான கால்களை உதைக்க கடும் காயத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகின்றது. தீக்கோழிகளுக்கு பற்கள் இல்லை, எனவே இவை உணவை அரைத்து உண்பதற்காகவே கூடவே கற்களையும் விழுங்கி விடுகின்றன. தீக்கோழிகளின் கூட்டு கூட்டமைப்பு அவதானிக்கப்பட்டுள்ளது. பல பெண் தீக்கோழிகள் தங்கள் முட்டைகளை ஒரே கூட்டில் இடுகின்றன. இம்முட்டைகள் பகலில் பெண் தீக்கோழிகளாலும் இரவில் ஆண்களாலும் அடையாக்கப்படுகின்றன. தீக்கோழிகளின் முட்டைகள் தான் உலகிலேயே மிகப்பெரிய முட்டைகள் என்று சொல்லப்படுகின்றன.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: Dreamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
1: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.

0: என்ன
1: என்ன,
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணும் இல்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை, நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
5: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
6: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 newhomecenter.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
7: என்ன யோசினே?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 இருந்து அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9 ஃபுட் சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 ஃப்ரீ அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: Everything okay, no problem indigenam
6: bar kalam closing that adikira nadik
7: the customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268
9: செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காபுரு மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
11: வொர்க்கிங் ஃபார் யூ.
10: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காபுரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
11: Working for you.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள், சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், Commercial மற்றும் Residential Mortgages பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 7775.
2: JB Transportil anubhavamulla AZ drivers kana vele vaipu Texas matum California runs ku team drivers ku mile ondrukku 70 cents solo USA drivers ku mile ondrukku 60 cents kurindathu oru varada truck driving anubhavam avasiyam dedicated loads weekly pay indre thorbu kollungal JB Transport 30 Lethbridge Drive Brampton 647-574-3547 647-574-3547.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
4: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 416-489-2000 GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு 51 பேர் அமரக்கூடிய உணவகம் 12 பேருக்கு பேடியோ வசதி அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள் இடைத்தரகர்கள் எவரும் இல்லை நேரடி விற்பனை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830
3: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
3: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
3: சுகந்தன் 416-540-6269
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
5: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழியுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
6: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எஜுகேஷனா இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
5: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழியுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
8: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவெல்லடா
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
10: அதிகாரம் 48 பலி அறிதல் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்

0: இணையத்தின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.

0: சுமஜி இப்ப ஒரு நிமிஷம் ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையில கமல் பாரதி. கலையக நேரம் 5:01.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சீனா அனா யோதிலிங்கம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான ஜோதிலிங்கம் காலமாகியுள்ளார். திடீர் சுகயினம் காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். CMR வானொலியின் அரசியல் களங்கள் பலவற்றிலும் தனது ஆணித்தரமான கருத்துக்களை பொதுவெளியில் காற்றிலைகள் வழியே பரவவிட்டவர்கள் ஜோதிலிங்கமும் முக்கியமானவர் ஆவார். ஆரம்பகால ஈழ விடுதலை போராளியான அவர் அரசியல் ஆய்வாளராகவும் சட்டத்தரணியாகவும் அரசு அறிவியல் துறை ஓய்வுநிலை ஆசிரியராகவும் கல்வியலாளராகவும் பத்திரிகையாளராகவும் பல தளங்களில் காத்திரமாக இயங்கி வந்திருந்தார். ஈழ அரசியல், தமிழ் தேசிய அரசியல் மற்றும் இலங்கை அரசியல் வரலாற்று கட்டமைப்புகள் தொடர்பிலான ஆழமான பல ஆய்வுக் கட்டுரைகளையும் வழிகாட்டுகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருந்தார். தமிழ் மக்களின் அரசியல், சமூக மற்றும் வரலாற்று பரிமாணங்களை ஆவணப்படுத்துவதிலும் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவராக அவர் ஆற்றிய பணிகள் மிக முக்கியமானவை. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று தமிழ் தேசியம் சார்ந்த அனைத்து போராட்டங்களிலும் முன்னின்று பங்கெடுத்தவர்கள் ஜோதிலிங்கம் ஒருவராவார். அவரது மரணத்துக்கு பல்வேறு சிறப்புகளும் தமது அஞ்சலிகளை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: புதிய ஊந்துருளிகள் பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் 19 தேதி முதல் நாட்டின் 5 மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் துஷார் இந்துனில் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். தேவையான ஆரம்பகட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம், ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம், குருநாகல் மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகங்களில் புதிய ஊந்துருளி பதிவுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதற்கட்டமாக ஊந்துருளி பதிவுகள் மாத்திரமே இந்த முறையின் கீழ் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பின்னர் அனைத்து மோட்டார் வாகனங்களின் பதிவுகளையும் இந்த நடைமுறையின் கீழ் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நோயாளிகளின் போலியான அனுபவங்கள், சிகிச்சை முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளை உருவாக்க வைத்தியர்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான வழிகாட்டுதல்களை நேற்று வெளியிட்டிருக்கின்ற ஆணையம் விதிகளை மீறுவோர் ஓராண்டு வரை பணி இடை நீக்கம் செய்யப்படுவர் என எச்சரித்திருக்கிறது. சமீப காலமாக சமூக வலைதளங்களில் மருத்துவம் தொடர்பான விளம்பரங்களிலும் AI பயன்பாடு அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் மருத்துவ சேவைகள் குறித்த தவறான விளம்பரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் AI தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் தடை விதித்திருக்கிறது. இதன்படி பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்கள் மற்றும் மருத்துவமனைகள் தங்கள் சேவைகளை விளம்பரப்படுத்தவோ நோயாளிகளை ஈர்க்கவோ அல்லது நோய் கண்டறிதல், சிகிச்சைகள் மற்றும் முடிவுகள் தொடர்பான தகவல்களை பரப்பவோ AI உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட தடைகளை விதித்திருக்கிறது. நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு செலவின இலக்கண மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% 2035 அடைவதற்கு கனடாவின் பாதுகாப்பு செலவினங்களின் கணிசமான மற்றும் தொடர்ச்சியான அதிகரிப்பு தேவைப்படும் என்று நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. கனடாவின் பாதுகாப்பு செலவின உறுதிப்பாடுகள் மற்றும் அவை வரவு செலவு மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து அக்டோபர் 6 வெளியான அறிக்கையில் இந்த அதிகரிப்பின் அளவு மற்றும் கட்டமைப்பு ஆகியவை கனடிய பொருளாதாரத்தில் பரந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. 2030 பாதுகாப்பு செலவினங்களை 4% 2035 5% உயர்த்த கனடா உறுதியளித்திருக்கிறது. இந்த இலக்குகளை அடைவது 2035-2036 நிதியாண்டிற்குள் வருடாந்திர மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையை $63.7 பில்லியன் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் மத்திய அரசின் கடன் சுமையை கணிசமாக உயர்த்தக்கூடும் என்றும் அந்த அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. மைக்ரோசாப்ட், அடோப் மற்றும் முன்னணி இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை வெளிநாட்டு ஊழியர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் நிரந்தர தொழிலாளர் சான்றிதழ் திட்டத்தில் இருந்து இடைநீக்கம் செய்ய அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. அத்துடன் வெளிநாட்டு மாணவர் மற்றும் தொழிலாளர் விசாக்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறி ஹார்வார்டு, யேல், ஸ்டன்பர்ட், எம்ஐடி உட்பட 9 முன்னணி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மைக்ரோசாப்ட் மற்றும் அடோப் தவிர இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL மற்றும் காக்னிசன்ட், கேப் ஜெமினி ஆகிய நிறுவனங்களும் இந்த தடையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பிடப்பட்ட நிறுவனங்களுக்காக இனி எந்த ஒரு புதிய நிரந்தர தொழிலாளர் சான்றிதழ்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும், நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட மாட்டாது எனவும் அமெரிக்க தொழிலமைச்சு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துவிட்டு குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை H-1B மற்றும் கிரீன் கார்டு மூலம் அமர்த்துவதை ஏற்க முடியாது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்க கட்டமைப்பு முறையை தவறாக பயன்படுத்தியுள்ளது என துணை ஜனாதிபதி J.D. வான்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். தாங்கள் தாக்கல் செய்த H-1B விண்ணப்பங்களில் 80% நடப்பு ஊழியர்களின் கால அவகாசத்தை நீடிப்பதற்கே பயன்படுத்தப்பட்டதாகவும், அமெரிக்க ஊழியர்களுக்கு இணையான ஊதியமே வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கழகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல்பாந்தி. இன்று அக்டோபர் மாதம் 9 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள். இப்பொழுது முதல் இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். மலைக்குண்டி தொலைபேசி இலக்கம் 4166446222. தொலைதூரத்தில் இருப்பவர்கள் வாட்ஸ்அப் வாயிலாக கூட இதே தொலைபேசி இலக்கத்தை உபயோகித்து இணைந்து கொள்ளலாம். அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிறீர்கள், சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 20°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் இருந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மலைத்தியாலத்திற்கு 35 முதல் 46 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 4°C பதிவாகும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 2% குறைவடைகிறது. 2% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% காணப்படும். நீங்களும் உங்கள் தெரிவு பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 4166446222 அல்லது முகநூல் வாயிலாக சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் மீசைய முறுக்கு திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் இப்பப் தம்லா பாடிய பாடல்.

0: கலைய நேரம் 5:13 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார் தமிழகம் 101.3. சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4166442222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்றனர்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், என்ன எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக சுவாமா இருக்கிறேன்.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு விஸ்வநாதன் சன்ல என்ன வெட்டிங் சாங்.
0: வெட்டிங் சாங்,
1: யா.
0: சரி, ஒழிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சூர்யா, பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் கென் கர்னாஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் இதே பேசுகிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நாமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தாராளமாக கேட்கலாம். ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன், P. சுசீலா.

0: கலைஞர் நேரம் 5:23 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா, மகிழ்ச்சி.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் புரோக்கர் ரிமாக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.

0: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
1: என் மாநிலா சுமதியின் வெட்டிங் வருதில்லே?
2: ஓமண்ணா அண்ணியும் வாரண்டவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
2: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்லை இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27, 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
6: நீங்கள் கேட்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க?
6: இருக்கிறோம் நன்றி குயின்சன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
6: சரி, என்ன பாடல் தெரிவிக்கின்ற?
7: நன்றி,
6: வணக்கம். முடிக்கும் பாடலோடு கிறிஸ்டபர் ஸ்டான்லி, அபே ஜோத்புக்கர்.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: கலக நேரம் 5:38 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் கமல் பார்த்தனா. சின்ன,
4: எப்படி இருக்கிறீர்கள் சின்ன?
5: உங்களை போலவே நலமுட உற்சாகம் இருக்கும்.
4: சரி, என்ன பாடல் தெரியுது?
5: நன்றி, வணக்கம்.

0: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
3: Franklin Law Firm ரவி நடராஜா.
4: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
6: கலைக நேரம் 5:44 நிமிடம் நேர்கள் கொடுக்கின்றது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்றீர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தினேர். வணக்கம்.
7: வணக்கம் சாரா.
6: எப்படி இருக்கிறீர்கள் சாரா?
7: நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
6: நலமாக இருக்கிறோம் சாரா. இன்று என்ன பாடல் தேர்வு வந்திருக்கிறீர்கள்?
7: எனக்கு வந்து உன்ன நினைச்சி, உன்ன நினைச்சி அந்த பாட்டு படம் சைக்கோ.
6: சரி, இதோ சைக்கோ திரைப்படத்தில் துடிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி.
6: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஸ்ரீராம் பாடல் காணிசை இசைஞானி இளையராஜா, பாடல் வரிகள் கபிலன்.

0: கலைய நேரம் 5:50 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. தொலை தூரத்திலிருந்து அழைப்பவர்கள் கூட இதே இலக்கங்களை உபயோகித்து வாட்ஸ்அப் வாயிலாக இலவசமாகவே எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அல்லது முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீயின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் பாலா.
0: பாலா, பாலா என்ன பாடல் தெரிவிட வந்திருக்கிறீர்கள் பாலா?
1: பாலா, நான் இந்த மலர்களிலே அவள் மல்லிகை என்ற படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் சுசிலா பாடின பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: ஒலிக்கும் பாடல் ராஜகணேஷ் பாடியது. பாடலுக்கான இசை அஸ்வத், பாடல் வரிகள் ராஜகணேஷ். ஜீபும்பா இசைத்தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டமூலத்தை முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய சர்வதேச அமைப்புகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற மகஜரின் விவரங்கள் பகிரங்கமாக வெளியிடப்பட்டன. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: ஜனாதிபதி அனிரோ குமார சனாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டமூலத்தை உடனடியாக மூலப்பெற்று நீக்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண சுண்டுக்குடியில் அமைந்துள்ள வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பதாக இந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதிய பயங்கரவாத தடைச்சட்டமும் வேண்டாம், பழைய பயங்கரவாத தடைச்சட்டமும் வேண்டாம் என்று தமது கோஷங்களை எழுப்பியிருந்தனர். போராட்டத்தின் நிறைவில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டமூலத்தை முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய சர்வதேச அமைப்புகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த மகஜன் விவரங்கள் பொதுவெளியில் பகிரங்கமாக வெளியிடப்பட்டது. அரசாங்கம் கொண்டுவரும் முனையும் இந்த புதிய சட்டம் மூலமானது ஜன உரிமைகளையும் மக்களின் கருத்துந்ததையும் ஒடுக்கும் அபாயத்தை கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளை இலங்கை முழுவதும் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்னிலங்கையில் உள்ள புத்திஜீவிகள் மட்டத்திலும் அத்தகைய எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையில் வடக்கில் இருந்தும் எதிர்ப்பு போராட்டங்கள் முளைத்திருக்கின்றன.
1: இலங்கையில் மனநல வைத்தியர்களுக்கு குறிப்பிடத்தக்க பற்றாக்குறை நிலவுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மனநல விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சத்துரி சுரவீர தெரிவித்திருக்கிறார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் பயிற்சி பெற்ற மனநல வைத்தியர்களுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது நாட்டில் மனநல வைத்தியர்களின் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது இலங்கையில் சுமார் 100 முதல் 120 வரையான விசேட மனநல வைத்தியர்கள் மாத்திரமே உள்ளதாகவும் நாட்டில் சிகிச்சை பெற வரும் நோயாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை மிக குறைவானது என்றும் பேராசிரியர் சத்துரி சுரவீர தெரிவித்திருக்கிறார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் தேசிய மனநல நிறுவனத்தின் கிளினிக்குகளில் ஒரு காலை நேர கிளினிக்கு மாத்திரம் சுமார் 150 நோயாளர்கள் வருகை தருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எந்த ஒரு வயதினருக்கும் மனநல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவித்த அவர் மனநல பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாமல் உரிய மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்வது அவசியம் என வலியுறுத்தினார். மனநல பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒருவர் தனது எண்ணங்களிலும் நடத்தையிலும் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை தானாகவே உணர முடியாத நிலை காணப்படலாம் எனவும் அதனை சுற்றியுள்ளவர்கள் அவதானித்து உரிய மருத்துவ உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மனநல பிரச்சினை காரணமாக ஒருவரின் இயல்பான செயற்பாடுகள் மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எனவும் உரிய சிகிச்சை வழங்கப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் எனவும் பேராசிரியர் சத்துரி சுரவீர தெரிவித்திருக்கிறார். எனவே மனநல பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் காணப்படும் சந்தர்ப்பங்களில் தகுதியான வைத்தியர் அல்லது மனநல விசேட வைத்திய நிபுணரிடம் சிகிச்சை பெறுவது முக்கியம் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்திற்கான கூட்டுப்படையை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நாட்டா டெல்லி பாரத் மண்டபத்தில் ஆரம்பித்து வைத்தார். இது காசநோயை ஒழிப்பதற்கான இந்தியாவின் முயற்சியில் இளையோர் தலைமையிலான சமூக பங்களிப்பை வலுப்படுத்துவதை ஒட்டியதை சிறந்த நடவடிக்கையாகும். காசநோய் தடுப்பு தொடக்கத்திலேயே நோயை கண்டறிதல், உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்தல், நோய் குறித்து சமூகத்தில் இருக்கும் அவப்பெயரை குறைத்தல் ஆகிய செய்திகளை மக்களிடையே பரப்புவதில் இளையோரின் சக்தி, பரந்த அளவிலான தொடர்பு, அர்ப்பணித்த உணர்வை பயன்படுத்துவது ஆகியவை இந்த முன்முயற்சியின் நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஜே.பி. நாட்டா, காசநோய் இல்லாத இந்தியா என்ற நிலையை நோக்கிய நாட்டின் முயற்சிகள் வழக்கமான சுகாதார திட்டத்திலிருந்து மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாகவும் மக்கள் பங்கேற்பு மற்றும் சமூகத்தின் பொறுப்புணர்வு ஆகியவை இந்த தேசிய நடவடிக்கையின் முக்கிய தூண்களாக உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே காசநோயை ஒழிக்க முடியாது என்றும் அதற்கு குடிமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், களப்பணியாளர்கள், குறிப்பாக நாட்டின் இளைஞர்களின் தீவிர பங்கேற்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கனடாவில் இயற்கை சுகாதார பொருட்கள் மீதான விதிமுறைகளை தளர்த்த கோரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மசோதாவிற்கு அவையின் சுகாதார குழுவில் உள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். கூடுதல் பாதுகாப்பு பலன்களை சேர்க்காமல் இந்த விதிமுறைகளை சுமையாக இருப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கூறுகின்றனர். அதே சமயம் இந்த சட்டம் கனடிய சுகாதாரத்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலவீனப்படுத்தும் என்றே லிபரல் கட்சியினர் கூறுகின்றனர். 11 உறுப்பினர்களை கொண்ட குழுவில் உள்ள 6 லிபரல் கட்சி உறுப்பினர்களும் அக்டோபர் 7 தேதியன்று விவாதத்தில் உள்ள மசோதா C-224 4 பிரிவுகள் ஒவ்வொன்றிற்கும் எதிராக வாக்களித்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிளேன் கால்கின்சல் முன்மொழியப்பட்ட இந்த மசோதா இதற்கு முன்னர் பொதுச்சபையில் 2 வாசிப்பின் போது ஒருமனதாக ஆதரவை பெற்றிருந்தது. இது 2023 ஆண்டில் முந்தைய லிபரல் அரசாங்கத்தால் மசோதா C-47 மூலம் கொண்டுவரப்பட்ட இயற்கை சுகாதார பொருட்கள் மீதான அதிகரித்த விதிமுறைகளை திரும்ப பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. மெக்சிகோவின் சினலோவா மாநிலத்தில் உள்ள எல் காஸ்டிலோ சிறைச்சாலையில் வியாழக்கிழமை ஏற்பட்ட மோதலில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 16 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறைக்கான பார்வையாளர் வருகையை அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். காயமடைந்த கைதிகள் மருத்துவ சிகிச்சைக்காக மாற்றப்பட்டதாக சினலோவா பொது பாதுகாப்பு செயலகம் தெரிவித்திருக்கிறது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் சிறைச்சாலை தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஒழுங்கை பராமரிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு படையினர் அங்கு தொடர்ந்து பணியில் இருப்பதாகவும் அந்த செயலகம் தெரிவித்திருக்கிறது.
0: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலை நேரம் 6:07 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 18°C இருக்கிறது. சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் ஆங்காங்கே சில இடங்களிலே முகில் மூட்டம் குறைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 24 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அது குறைந்த புள்ளியாக 4°C காணப்படும். இன்றைய பின்னிரவில் வானம் தெளிவாக இருந்தாலும் ஆங்காங்கே முகில் மூட்டமும் நிறைந்து காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. நள்ளிரவின் பின்னர் 2% குறைவடைகிறது. 2% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% காணப்படும். நீங்கள் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கல்வியை வைத்திருக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நடத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் பட்டாக்கத்தி வைரவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய தேவதை ஒரு தேவதை என்ற பாடலை தருவீர்களா என்ற கல்வியை வைத்திருக்கிறார். அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல்.

0: காலை நேரம் 6:12 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா? ரொம்ப நன்றி. என்ன பாடல் தெரிவிக்கின்ற?
1: எனக்கு சீறி வரும் சாலை படத்துல என் மனசுல அந்த பாடல்.
0: சரி, உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு மனோ சுஜாதா.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: கலைஞர் நேரம் 6:18 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் கமல் பாரதி. செல்வி.
3: செல்வி, எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
3: நலமாக இருக்கிறோம், நன்றி. செல்வி, என்ன பாடல் திரையோடு வந்திருக்கிறீர்கள்?
4: எனக்கு மைதிலியன் காதலி படத்தில் இருந்து ஒரு பொன்மானே நான் காண.
3: இது உங்கள் திரையில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

0: வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: கலிக நேரம் 6:26 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி. கண்ணன் கேட்கல, எப்படி இருக்கீங்க?
4: நலமாக இருக்கிறோம் கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன்ல என்ன சொன்ன,
4: ஒடிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடல், கணிசை மெல்லிசை மன்னர், மிஸ்ஸிஸ்நாதன் பாடல் வரிகள், கவியரசு கண்ணதாசன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கலைக நேரம் 6:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4166446222 தொலைதூரத்தில் இருப்பவர்கள் கூட இந்த தொலைபேசி இலக்கங்களை பாவித்து வாட்ஸ்அப் வாயிலாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ் HD-யின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம், அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: வணக்கம் தம்பி, நான் கழிவுவர்தங்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் ஐயா?
1: நான் நல்ல சுகமா. உங்களோட நிகழ்ச்சிகள் கேட்டுருக்கேன். நான் கேட்கும் பாடல் படம் ராஜ்மஹால், பாட்டு இச்சு எலுமிச்சி.
0: ஹெச்சி எலுமிச்சி, சரி. இதோ உங்கள் துறையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: பாட்டுக்கு நன்றி தம்பி.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மனோஜ் அருந்ததி.

கலைஞர் நேரம் 6:40 நேர்களுக்கு ஒளிபரப்பு. நீங்களும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே நீண்ட நாட்களுக்கு பின்னர் மலேசியாவிலிருந்து சுலைமான் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பு சகோதரர் கமல் பாரதிக்கு இனிய மாலை வணக்கம். நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம் நண்பரே, நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் நான் விரும்பும் பாடல் காதலின் பொன் வீதியில் படம் பெயர் தெரியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த பூக்காரி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நன்றி, வணக்கம். மலேசியாவிலிருந்து அவரே எழுதியிருக்கிறார். இருந்து சிறிது இடைவெளிக்கு பின் சுலைமான் என்று எழுதியிருக்கிறார். தொடர்ந்து வாருங்கள், நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இதோ உங்கள் தெருவில் பாடல் வைக்கிறது, கேட்டு மகிழுங்கள். பூக்காரி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், S. ஜானகி.

0: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வானில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free அப்ளைன்சஸ், $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
1: என்ன யோசினே?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

ஆர்.கே.மார் தமிழ் HD. கலைஞர் நேரம் 6:47 நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. அடுத்து முகநூல் வாயிலாக சுந்தர் ரஜினி மோகன்ராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் இன்றைக்கு எனக்கு புதிய தோரணங்கள் என்ற திரைப்படத்தில் வந்த மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சைக்கள் என்ற பாடலை ஒளிபரப்புவீர்களா, மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: மூக்குத்தி மூக்குத்தி தொங்கலிலே முன்னே ஒரு பச்சக்கல்லு,
1: பக்கத்துல சிவப்பு கல்லு, பாக்க

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

ஒலிக்கும் அடுத்த பாடல் ஈழத்து திரைப்படமான நான் உங்கள் தோழன் திரைப்படத்திற்காக எம் கே ருக்சாமியின் இசையில் முருகவேல் காந்தியின் பாடல் வரிகளில் வி முத்தழகு சுஜாதா அத்தநாயக்க பாடிய பாடல்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நீங்கள் கேட்டுக்கொண்டு போது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 7 மணி. மனத்தியாள செய்திகள்
1: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரிய மனு நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: நாமல் ராஜபக்சே மற்றும் சிராந்தி ராஜபக்சக்களது கைதுகளை அடுத்து தனது கைதுகளும் அரங்கேறலாம் என்ற அச்சத்தில் கோத்தபாய ராஜபக்சே நீதிமன்ற படிகளில் அழிய தொடங்கியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரிய மனு நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சே உயர்நீதிமன்றின் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். முன்னதாக விசாரணைகளின் அடிப்படையில் தம்மை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். எனினும் அந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றின் தீர்ப்புக்கு எதிராகவே முன்னாள் ஜனாதிபதி தற்போது உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மனுவில் காவல்துறை அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் உள்ளிட்ட தரப்பினர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். 2019 ஆண்டின் April 21 இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்கல் தொடர்பில் கோத்தபாய ராஜபக்சவின் விசுவாசியான சுரேசாலே கைதாகியிருக்கின்றார். இந்த நிலையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரிய மனுவை கோத்தபாய ராஜபக்சே தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் முதற் பெண்மணி சிராந்தி ராஜபக்சே இன்று வெள்ளிக்கிழமை தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். கண்ணில் ஏற்பட்டுள்ள நோய் நிலைமையினால் நேற்று சிறைச்சாலை வைத்திய நிபுணரின் அவர் காண்பிக்கப்பட்டார். சிறைச்சாலை மருத்துவ அதிகாரி வழங்கிய மருத்துவ பரிந்துரைகளுக்கு அமைவாகவே தேசிய கண் வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் ஒருவரிடம் அவரை பரிசோதனைக்குட்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சிறிய சவிய கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் 10 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு குற்றச்சாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட சிராந்தி ராஜபக்சே கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்ற உத்தரவு கிடங்க வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நோயாளிகளின் போலியான அனுபவங்கள் சிகிச்சை முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளை உருவாக்க வைத்தியர்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான வழிகாட்டுதல்களை நேற்று வெளியிட்டிருக்கின்ற ஆணையம் விதிகளை மீறுவோர் ஓராண்டு வரை பணி இடை நீக்கம் செய்யப்படுவர் என எச்சரித்திருக்கிறது. சமீப காலமாக சமூக வலைதளங்களில் மருத்துவம் தொடர்பான விளம்பரங்களிலும் AI-யின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் மருத்துவ சேவைகள் குறித்த தவறான விளம்பரங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் AI தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் தடை விதித்திருக்கிறது. இதன்படி பதிவு செய்யப்பட்ட வைத்தியர்கள் மற்றும் மருத்துவமனைகள் தங்கள் சேவைகளை விளம்பரப்படுத்தவோ நோயாளிகளை ஈர்க்கவோ அல்லது நோய் கண்டறிதல் சிகிச்சைகள் மற்றும் முடிவுகள் தொடர்பான தகவல்களை பரப்பவோ AI-யால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்தை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட தடைகளை விதித்திருக்கிறது. SKS துப்பாக்கியின் நிலை குறித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு துப்பாக்கிகளின் வகைப்பாட்டை ஆய்வு செய்யும் ஒரு நடுநிலை குழுவின் ஆலோசனையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று பிரதமர் மா கானி நேற்று தெரிவித்தார். டம்ளர் ரிட்ஜ் பகுதியில் நடந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 13 துப்பாக்கிதாரரிடமிருந்து முன்னதாக காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதம் ஒன்று மீண்டும் அவரிடமே ஏன் ஒப்படைக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கமளிக்க அவரது பொது பாதுகாப்பு அமைச்சர் மறுத்த நிலையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க மாநில நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அமெரிக்க புலனாய்வு புகாரில் இந்த கூற்று இடம்பெற்றிருக்கிறது. அதில் கொலையாளி தன்னிடம் ஒரு SKS துப்பாக்கியும் குறித்த துப்பாக்கிக்கான ஒரு சுவிட்ச் கருவியும் இருப்பதாக கூறியதாகவும் அது ஒரு இயந்திர துப்பாக்கியாக மாற்றும் சாதனத்தை குறிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கனடாவின் துப்பாக்கி வகைப்பாட்டு முறை மத்திய அரசு மறுஆய்வு செய்து வருகிறது. இதில் SKS துப்பாக்கி குறித்த ஆலோசனைகளும் அடங்கும். துப்பாக்கிகளின் வகைப்பாடு குறித்த மேலும் முடிவெடுப்பதற்கு முன்பு அரசாங்கம் நிபுணர்கள் மற்றும் காவல்துறையிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று பிரதமர் கூறினார். மைக்ரோசாப்ட் அடோப் மற்றும் முன்னணி இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை வெளிநாட்டு ஊழியர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் நிரந்தர தொழிலாளர் சான்றிதழ் திட்டத்திலிருந்து இடைநீக்கம் செய்ய அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. அத்துடன் வெளிநாட்டு மாணவர் மற்றும் தொழிலாளர் விசாக்களை தவறாக பயன்படுத்தியதாக கூறி ஹார்வார்டு, யேல், ஸ்டன்பர்ட், MIT உட்பட 9 முன்னணி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மீதும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மைக்ரோசாப்ட் மற்றும் அடோப் தவிர இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL மற்றும் காக்னிசன்ட், கேப் ஜெமினி ஆகிய நிறுவனங்களும் இந்த தடையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பிடப்பட்ட நிறுவனங்களுக்காக இனி எந்த ஒரு புதிய நிரந்தர தொழிலாளர் சான்றிதழ்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும், நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட மாட்டாது எனவும் அமெரிக்க தொழிலமைச்சு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஊழியர்களை வேலை நீக்கம் செய்துவிட்டு குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களை H-1B மற்றும் கிரீன் கார்டு மூலம் அமர்த்துவதை ஏற்க முடியாது. மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்க கட்டமைப்பு முறையை தவறாக பயன்படுத்தியுள்ளது என துணை ஜனாதிபதி JD Vance குற்றம் சாட்டியிருக்கிறார். தாங்கள் தாக்கல் செய்த H-1B விண்ணப்பங்களில் 80% நடப்பு ஊழியர்களின் கால அவகாசத்தை நீடிப்பதற்கே பயன்படுத்தப்பட்டதாகவும், அமெரிக்க ஊழியர்களுக்கு இணையான ஊதியமே வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: கடைக நேரம் 7:07 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 16°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 21 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 4°C பதிவாகும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். ஆங்காங்கே சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. காற்று இன்றைய பின்றவில் மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 2% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 182.9% காணப்படும். நேர்களில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து கொள்ள விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் உஷா கதைக்கிறேன்.
0: நீண்ட நேரம் இணைப்பில் காத்திருக்கிறீர்கள். நன்றி. என்ன பாடல் தெரிவு?
1: இருளுமொழி மன்ற படத்திலிருந்து திருமகள் தேடி வந்தால் அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், வசந்தா. பாடல் காணிசை கே வி மகாதேவன். பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: கலைஞர் 7:12 நேரம் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
1: நான் நலமாக இருக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்னோட மகளுக்கு பிறந்த நாள், அதனால எனக்கு நிலவே மலரே படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே பாட்டு தரக முடியுமா?
0: நிச்சயமாக தரலாம். உங்களுடைய மகளுக்கு முன்கூட்டிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு சுசீலா.

0: காலை நேரம் 7:17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு மே மாதம் படத்திலிருந்து என்மேல் விழுந்த மலர் துளியே.
0: சரி, இது உங்கள் திரு ஒழிக்கிறத பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஜெயச்சந்திரன், சித்ரா.

0: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 6475743547 6475743547.
1: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 6479472864.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
3: கலைஞர் நேரம் 7:24 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: என்ன
3: பாடல் தெரிவு கண்ணன்?
4: பாடல் தெரிவு சிலம்பாட்டத்தில் இருந்து நலந்தானா பாட்டுக்கு.
3: இதோ உங்கள் தெரிவில் ஒலிக்கிறது நலந்தானா. கேட்டு மகளங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
4: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கலைக நேரம் 7:30.

0: ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-6444-2222 அல்லது முகநூல் வாயிலாகவும் முடிந்து கொள்ளலாம். சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல்கள் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, தோகுமார். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் நன்றி தோகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சிகளோட நாங்களும் பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாடல்
0: சரி, என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இந்த கரிசி படத்துல இருந்து வாய்க்கா வயலும் வீடா, வாய்க்கா வயலையும் வீடாக்குனா வீட்டா காட்டினால் நாங்க சாப்பாட்டுக்கு இந்த பூவாக்கு இந்த போறது
0: வயலுக்கு தான் திருப்பி போவோம்.
1: வயலுக்கு எல்லாம் எல்லாரும் போய் நிற்கும் சாப்பாடு இல்லாம.
0: சரி, இதோ உங்கள் திருவிழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள்.
1: அதோட மீரா அவர்கள் செல்ல புதல்விக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். இந்த பாடல கேட்போம்.
0: சரி, ஒழிக்கிறது பாடல் கேட்டுமங்கலங்கள். மட்டும் சந்திக்கலாம்.
1: தூர இடத்துல இருந்து கலந்து
0: ஒழிக்கும் பாடலோடு ஆந்தனி தாசன் குழுவினர், பாடல் காணி இசை ஞானி இளையராஜா.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
5: Experience radio like never before. Tamil HD Radio.
6: Tamil FM.
5: Now in hybrid digital.
7: கலைஞர் நேரம் 7:38 நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம். எப்படி? நலமா இருக்கீங்களா?
7: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
8: நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா.
7: என்ன பாடல் தெரிவு?
8: இன்னைக்கு நீராட பிறந்த தின வாழ்த்துக்கள்.
7: சரி, ரமணனின் கல்யாண பயிலா கேட்டுறீர்கள்?
8: ஆமா சார், கல்யாண பயிலா.
7: சரி, ஏதோ உங்களுக்கு தெரியல ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி, வணக்கம்.

0: காலை நேரம் 7:42 நிமிடம் நீங்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொண்டாடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? நாற்குளம். என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: ஆண் என்ன பெண் என்ன கர்மகமை படத்தில் இருந்து பிளீஸ்.
0: நிச்சயமாக ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: கலைஞர் மேலுமணி 48 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி ரமேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக இருக்கின்ற, நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் வந்து அடுத்த வாரிசு படத்திலிருந்து ஆசை 100 வகை வாழ்வில் நின்று சொல்லுங்கிற பாடல்.
0: எல்லோருக்கும் ஆசை 100 வகை இருக்கிறது இல்லையா?
1: ஆமா, நம்ம பெரிய ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு வாங்க ஆசை இருக்கும்போது நம்மளுக்கு சின்ன சின்ன தப்பு இல்லை, இல்லை
0: தப்பே இல்லை. நன்றி,
1: நன்றி. வணக்கம்
0: ரமேஷ், ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழ்ச்சி.
1: நன்றி, வணக்கம், நன்றி.
0: ஒழிக்கும் பாடலோடு மலேசியா வாசுதேவன் குழுவினர்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: காலை நேரம் 7:54 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: மலைப்பில யார் இருக்கிறீர்கள்? மூர்த்தி, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் மூர்த்தி?
1: பாடல்
0: ஒளிக்கும் பாடலோடு வாய்ஸ் என் ராசையா, கில்மிஷா, பாடல் கானிசை சிவா பத்மயன்.

0: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ.
1: 416-746-2742.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: செல்லம்
3: இல்லடா செல்வம்.
2: சரி சரி.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 8 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சீனா அனா யோதிலிங்கம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான யோதிலிங்கம் காலமாகியுள்ளார். திடீர் சுகயினம் காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று